இசையமுதம் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது இசை வடிவமாய் இறை பவனி. நேரம் 5:34.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். இறைவன் மனத்தேரில் பவனி வந்து அருள் தரும் நேரம் இது.

இசை சக்தி பெற பக்தி பாடல்களின் அர்ச்சனையாய் இது இசை அமுதம். இதோ இருள் அகற்றி அருள் பெற வைக்கும் தெய்வீக பாடல்.

நேர்கள் இதுவரை இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றத்தை விரும்பாத சக்திகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் மறுபதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல் மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிக

அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சலால் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்தவுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை. குளிர்ந்த இனிய காலை பொழுதில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வளம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக 2026 தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இவ்விருதுகளுக்கான விண்ணப்பங்களை www.tntourismawards.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம் என சுற்றுலாத்துறை இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பிற்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலாத்தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் உள்ளிட்ட 13 வகையான விருதுகள் சுற்றுலாத்துறையின் மூலம் வழங்கப்படுகின்றன. எனவே இப்பொழுது குறிப்பிட்ட இந்த விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வருகின்ற 30/9/2026 www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தொழில் சார்ந்தவர்களும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். புதிய கலையில் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இனி இயற்கை பாடல் ஒன்று உங்களை அழைத்துச் செல்கிறது. நேரம் 6:05. இது எப்படி இருக்கு படத்தின் பெயர்.

0: நேரம் 6:11.
1: இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: நிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாரா. அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாரா. என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடையுங்கள். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும், அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு என தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் போதனைகளில் முகமும் புகழ்பெற்ற தத்துவமாகும். ஆசையை முழுமையாக அழிப்பதென்பது சாத்தியமற்றது. ஆனால் ஆசைக்குள் நாம் சிக்காமல் ஆசையை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் மனநிறைவு என்பது இயற்கை செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை என்று கூறியுள்ளார். மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் குணம் வளர்கிறது. மனநிறைவு உள்ளவனுக்கு வறுமையிலும் அமைதி இருக்கும். மனநிறைவு இல்லாதவனுக்கு கோடான கோடி செல்வம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது. கண்ணதாசன் அவர்களின் புகழ்பெற்ற திரை இசை வரி ஒன்று இங்கு நினைவுக்கு வருகிறது. கிடைத்ததை வைத்து நிம்மதியடைந்தால் காடும் சோலையாகும், கிடைத்தது போந்தும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை காவியமாகும். எவ்வளவு அற்புதமான வரிகள்! எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருகிறோமோ அப்போதே நம் மன அழுத்தம் கரைகிறது, நம் உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடியேறுகிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழியை நெஞ்சில் நிறுத்தி மன நிறைவோடு வாழ்ந்து அமைதியான ஆனந்த வாழ்க்கையை அடைவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: நேரம் 6:16. எப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8 300 37 27 57.

0: ஹாஸ்பிடல் நம்பர்லமா?
1: ஆமாப்பா, என் ஃப்ரெண்டுக்கு கையில அடிபட்டுச்சாம், அதான் நலன் ஹாஸ்பிடலோட நம்பரை கொடுத்துட்டு இருந்தேன்.
0: கை கால் எலும்பு முறிவு ஜவ்வு பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண நலன் மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில் அண்ணா நகர் மதுரை. தொடர்புக்கு 8 300 37 27 57. புதிய காலையில் பாடல் ஒலிக்கிறது. புது வசந்தம் படத்தில் இருந்து 1 2 1 2 3 4 4.

0: நிறம் 6:21.
1: இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 19 இன்றைய சிறப்புகள்.
2: செப்டம்பர் 19 இதே நாள்ல தான் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது வரவு செலவு திட்டம் அமெரிக்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1778.
1: செப்டம்பர் 19 இதே நாள்ல தான் சுவாமி விவேகானந்தர்

0: நாளின் சிறப்பு. செப்டம்பர் 20ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 20ஆம் தேதியான இன்று தெற்கு ஒசேத்தியாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
0: ஜெர்மனியில் குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுகிறது.
1: செப்டம்பர் 20ஆம் தேதியான இதே நாள்ல தான் நீலப்பெண்ணி அஞ்சல் தலையை பிரித்தானியா மொரிஷியஸில் வெளியிட்ட ஆண்டு 1847.
0: செப்டம்பர் 20ஆம் தேதியான இதே நாள்ல தான் அமெரிக்காவில் முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட பெட்ரோலினால் இயங்கும் தானுந்து சோதிக்கப்பட்ட ஆண்டு 1893.
1: இதே நாள்ல தான் சோவியத் ஒன்றியத்துக்கும் கிழக்கு ஜெர்மனிக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1955.
0: செப்டம்பர் 20ஆம் தேதியான இதே நாள்ல தான் சர்வேயர் 2

0: தேதியான இதே நாளில்தான் அமெரிக்காவில் முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட பெட்ரோலினால் இயங்கும் தானுந்து சோதிக்கப்பட்ட ஆண்டு 1893.
1: இதே நாளில்தான் சோவியத் ஒன்றியத்துக்கும் கிழக்கு ஜெர்மனிக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1955.
0: செப்டம்பர் 20 தேதியான இதே நாளில்தான் சர்வேயர் 2 விண்கலம் சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்ட ஆண்டு 1966.
1: இதே நாளில்தான் வியட்நாம் ஐநாவில் இணைந்த ஆண்டு 1977.
0: செப்டம்பர் 20 தேதியான இதே நாளில்தான் துருவ செயற்கைக்கோள் ஏவுகணையை இந்தியா ஏவிய ஆண்டு 1993.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:23:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி இன்று ஒளி உல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து, தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள். ஆறு 45 திரையிசை, 6:55 பூந்தளிர். இதில் குழந்தை செல்லும் அபிநயா அவர்கள் முத்து பேச்சு இடம்பெறும். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் ஆகியன இடம்பெறும். தொடர்ந்து 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் திருப்பத்தூர் ஸ்ரீ கோட்டை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் குறித்த சிறப்புகள் இடம்பெறும். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் திரை இசை இடம்பெறும். 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக இடம்பெறுகிறது. தொலைபேசி வழி நேரலையில் மதுரை மாவட்ட நேயர்கள் தங்கள் மனசுக்கு பிடித்த புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். 25 30 170 என்கிற எண்ணும், மற்றொரு எண் 25 30 171 என்ற எண்களில். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோர் சுவாமிநாதன் அவர்கள் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். இன்று காலை 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 மதுரை சிம்மக்கல் அமிர்தம் மினி மகால் வழங்கும் அன்னிபெசன்ட் அம்மையார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் பிரம்ம ஞானமும் பாரத சுயாட்சியும் சிறப்புரை வழங்குபவர் எஸ் முத்துப்பாண்டி அவர்கள். 9:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:35 டிரைவ் டைம் விட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் நேர் விருப்ப பாடல் இடம்பெறும். இன்றைய நேர் செல்வ பாரதி வேதாரண்யம் அவருடைய பாடல்களை கேட்டு மகிழலாம். 10:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் இடம்பெறும். 10:35 பொன்னியின் செல்வன் அயோத்தி இருபட பாடல்கள் கேட்டு மகிழலாம். முற்பகல் 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மதியம் 12 செய்தி சேர்க்கும் சென்னை அஞ்சல், 12:02 சிநேகிதியே, 1 வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல். பிற்பகல் 2 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் இடம்பெறும், 4:35 பண்பலையின் ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், மாலை 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை பக்தி பாடல்கள், 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6:35 அந்திப்பூக்கள், 20

0: ஏழு மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கடந்த மாதம் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டு பெற்ற கொடைக்கானல் பண்ணைக்காடு அவகோடா விவசாயி பி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். 7:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் கேட்கலாம். 7:35 பாட்டு இது ஹிட்டு. இன்றிரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். இன்றிரவு 9 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி குறிப்புகள் 20வது பதிப்பு இடம்பெறும். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவேறும். 11 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சி நிறைவு பெற்று நள்ளிரவு 12 முதல் நாளை காலை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: நேரம் 6:30. மீனாட்சி, பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள்.
5: இயற்கையான சூழலில் வாழ்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுல இயற்கை எதெல்லாம் நம்மளுக்கு இன்பங்களை பயக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசலாம். மரங்களோட முக்கியத்துவம் பேசுறப்ப மரங்கள் நம்மளுக்கு ஆக்சிஜனை நிறைய கொடுக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். வெறும் காற்றுப்பட்டி மட்டும்தான் மரங்கள் அதிகமான விளைவுகளை கொடுக்குதா? நிலம், நீர், ஆகாயம் இதெல்லாம் பத்தி எதுவும் கிடையாதா? அடப்போங்க, மழை எல்லாம் கொடுக்குதுங்க. என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல மரங்கள் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. மரங்கள் மழையை ஈர்க்குது. நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுல, மீட்டெடுக்கிறதுல ரொம்ப வசதியா இருக்கு. மண் அரிப்பை தடுக்குது, வெள்ளம் வராம தடுக்குது. நம்ம இப்ப கற்களை அதிகமா பயன்படுத்தி நில அரிப்பையும் மண் அரிப்பையும் தடுக்கிறோம். ஆனா மரங்களை வளர்த்தாவே வெள்ளம் வர்றதை தடுக்க முடியுங்க. அப்ப நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கும் மரம் தேவைப்படுது, காற்று மாசுபடுது அதை தடுக்கிறதுக்கும் மரம் தேவைப்படுது. வேற என்னெல்லாம் கொடுக்கும் மரம்? நிலம், மண் வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் மரங்கள் ரொம்ப உதவியாக இருக்குங்க. மண் அரிப்பதை

0: அடுக்குதுன்னு சொன்னோம். மண்ணோட ஈரப்பதத்தை மாய்ஸ்சரை பாதுகாக்கிறதுலையும் மரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மண் வளங்களை வந்து அதிகப்படுத்துறதுலையும் மரங்கள் இருக்கு. உயிரினங்களில் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், பல்லுயிர் பெருக்கம் இருந்தால் கூட இதெல்லாம் மரங்கள் மூலமாக சுலபமாக இருக்குது. ஒரு நல்ல பெரிய ஆலமரம் இருக்குதுன்னு பாருங்கள், அதில் என்னெல்லாம் இருக்கும், பறவைகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். பண்டைய தமிழர்களோட மரபில் ஒரு சிவிலைசேஷன் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே மனிதன் முதல்ல வருவான். வந்த உடனேயே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பசுமையாக இருக்கிறதுக்காகவும் உணவுக்காகவும் பயிரிடுவான். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியது யார் உதவி செய்வாங்க அப்படின்னா, பறவைகளும் விலங்குகளும் தாங்க. பறவைகள் மரங்களில் வாழ்விடங்களாக இருக்குங்க. பூச்சிகள் மரங்களில் வாழ்விடங்களாக பாதுகாக்குதுங்க. பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் மரங்கள் இருக்குங்க. மரங்கள் பாருங்கள், காற்று, நீர், நிலம், உயிரினங்கள் இவைகளை எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அப்போ மனிதர்களுக்கு எதுவும் தரலையா? அட, மனிதர்களுக்கு என்ன தரலை? உணவு, மருந்து, நிழல், மன அமைதி. அட விடுங்க, உணவு நம்ம தயாரிச்சுக்கலாம், மருந்து தயாரிச்சுக்கலாம், நிழல் எங்கேயாவது ஷெல்டரில் இருந்துக்கலாம், மன அமைதி எப்படிங்க கொடுக்கும் மரம்? ஒன்றும் இல்லைங்க. மன அழுத்தம் இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வேகமாக பயணிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சிலு சிலு சிலு சிலுன்னு காற்று, சுற்றி மரங்கள் இருக்கு இல்லை வயல்கள் இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கும். மனசு நிறைஞ்சு வெளியில வருவோமா இல்லையா? அதுதாங்க மரம். மரம் கொடுக்கக்கூடிய நேரடி பலன்கள் வேற, மறைமுகமான பலன்கள் வேற. மரங்கள் வெறும் பூக்களை மட்டுமா கொடுக்கும்? அது இயற்கையை மட்டும் பாதுகாக்காது, மனிதனையும் சேர்த்து பாதுகாக்குங்க. சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வரைக்கும் மரங்களை பாதுகாக்கணும், பாதுகாக்கணும், பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய, மரங்கள் மூலமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய தவறிடுறோங்க. அது என்ன அப்படின்னா, வீடுகளை உருவாக்குறதுக்கு நம்ம மரங்களை உருவாக்குறோம், ஜன்னல்கள் உருவாக்குறதுக்கு மரங்களோட கட்டைகளை எடுத்துக்கிறோம். இவை எல்லாத்தையும் கொடுத்தா கூட மரங்களை நட்டு வளர்க்குறதுல நம்மளுக்கு பயன் அதிகம் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சாலும் மரங்களை நம்ம வேரோட சாய்க்கிறதுல முதல் ஆளாக இருக்கும். பூமியை தாய்னு சொல்கிறோமா இல்லையா? பூமியை தாய்னு சொன்னால் பூமாதேவியில் வளர்கிற எல்லாரும் நம்மளோட சகோதரர்கள் தானே. நம்ம சகோதரர்களில் யாரையாவது ஒருத்தரை நம்ம கொல்றதுக்கு நம்மளுக்கு மனசு வருமா? மரங்களை பாதுகாப்போம், நம்ம இயற்கையோட இயற்கையாக வாழ்வோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களை நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் கால் மிதியடி தயாரித்தல் பயிற்சி 1 வார காலம் நடைபெற உள்ளது. செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 25 நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அழைப்பேசி எண் 94 88 57 56. மீண்டும் ஒரு முறை அழைப்பேசி எண் 94 88 57 56. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற செப்டம்பர் 22 காலை 11 முதல் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் வெளிப்படுத்துதல் பயிற்சி மற்றும் கடன் வழங்கும் திட்டங்கள் பற்றிய கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய எண் 94 88 57 56. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்பம் பகுதியில் விவசாயத்தில் அறுவடைக்கு பிறகு கிடைக்கும் விளைபொருட்களை பாதுகாப்பாக உலர்த்தி அவற்றின் மதிப்பை அதிகரித்து விற்பனை செய்வதற்கு சூரிய உலர்த்தி அதாவது சோலார் டிரையர் தொழில்நுட்பம் உதவுகிறது. விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு விலை கிடைக்காத நேரங்களில் அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதன் மூலம் சேதம் மற்றும் இழப்பை குறைத்து பொருட்களின் வாழ்நாளையும் நீட்டிக்க முடியும். உணவு மற்றும் விவசாய பொருட்களை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்க பல்வேறு பதப்படுத்துதல் முறைகள் கையாளப்படுகின்றன. நேரடி சூரிய ஒளியில் உலர்த்துவதன் மூலம் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் சூரிய கூடார உலர்த்தியில் வேளாண் விளைபொருட்களை உலர வைப்பதன் மூலம் அவற்றிற்கான கால அளவு குறைவதுடன் கூலி தொழிலாளர்களுக்கான செலவு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பும் குறைகிறது. இந்த சூரிய உலர்த்தியின் மூலம் மிளகாய், தக்காளி, மாம்பழம், வெண்டைக்காய், வெங்காயம் மற்றும் முருங்கை இலை போன்ற பல்வேறு பொருட்களை உலர்த்தி பாதுகாக்கலாம். சூரிய உலர்த்தியின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சீரான வெப்பநிலை பராமரிக்கப்படுவதால் பதப்படுத்தும் பொருட்களின் தரம் அதிகரிக்கிறது. நிறம் ஒரே மாதிரியாக காணப்படுவதுடன் பொருட்களின் தரமும் பாதுகாக்கப்படுகிறது. பறவைகள் மற்றும் பூச்சிகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. பூஞ்சைகளின் தாக்குதல் இருக்காது. பூஞ்சைகளின் தொல்லையும் இருக்காது. காற்றின் மாசுக்கள் பொருட்களில் படியாது. திடீர் மழையினால் பொருட்கள் சேதமடைவதும் தவிர்க்கப்படுகிறது. மதிப்பு கூட்டல் மூலம் இழப்பை குறைத்து வருமானத்தை உயர்த்துவதற்கு விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு தொழில்நுட்பமாக இந்த சூரிய உலர்த்தி பயன்படுகிறது. இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நம்ம தேனி மாவட்டத்தில் அதிகமாக வந்து வெற்றிலை வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ரேணுகா செந்தில்வேல் அப்படின்றவங்க வெற்றிலையை வந்து அதுலேருந்து ஒரு தனியாக சாறு எடுத்து இன்னைக்கு வந்து வெற்றிலை சோடான்னு போட்டு அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பல்வேறு விதமான மாநிலங்களுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அது ஒரு நாவல் ப்ராடக்ட். அது வந்து இன்னும் பெரிய லெவலில் யாரும் பண்ணல. இதெல்லாமே இந்த உணவு பதப்படுத்தக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக அவங்க தயார் செய்து இந்த மாதிரி ஒரு நாவல் ப்ராடக்டை உருவாக்கப்பட்டதான். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பார்த்து நம்ம மிஷின் வாங்குறதுக்கு நீங்க வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த இயந்திரத்தை வைத்து எந்த ஒரு பொருள் ரெடி பண்ணலாம், எந்தெந்த பொருட்கள் தயார் செய்வதற்கு எந்தெந்த இயந்திரங்கள் பயன்படுத்தி நீங்க ஒரு இயந்திரத்தை வச்சு பல்வேறு விதமான ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கும் நம்ம வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை வந்து வழங்குவோம். இப்ப உணவு பதப்படுத்தல் இயந்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த உணவு பதப்படுத்தும் இயந்திரம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தை வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, இல்லைன்னா நீங்க அங்க வந்து பார்த்தா கூட இந்த இயந்திரங்கள் இருக்கு. நீங்க வந்து அங்கேயே வந்து செயல்முறையா விளக்கட்டாக்குமே, இல்லைன்னா அங்க பயிற்சியிலே வந்து இந்த இயந்திரத்தை பத்தியும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சுருக்கமா சொல்லுவேன், நான் வந்து ஒரு உணவு சார்ந்த தொழில் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய இயந்திரங்கள் போட்டு நிறைய முதலீடு பண்ணணும்னு அவசியமே இல்லை. முதல் 6 மாதத்துக்கு வேளாண் அறிவியல் மையத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் கட்டர், காய்கறி கட் பண்ற ஒரு இயந்திரம், ஒரு சோலார் டிரையரோ இல்ல சூரிய உலர்த்தியோ இல்ல மின் உலர்த்தியோ ஏதாவது ஒன்னு இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் வந்து பல்வரைசர் அரைப்பான், இந்த 3 இயந்திரங்கள் இருந்தாலே உங்களுக்கு பல்வேறு விதமான விளைபொருட்கள் அதாவது விவசாய வேளாண் விளைபொருட்களை வச்சு பல்வேறு விதமான மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதுவா இருக்கும். சோ இதெல்லாமே வந்து உணவு பதப்படுத்தக்கூடிய இயந்திரங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளின் பழுவை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம முக்கியமா வந்து தேனி மாவட்டத்துல வந்து அனைத்து விதமான வட்டாரங்கள்லயுமே முக்கியமா நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பல்வேறு கிராமங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணா புதிதாக தத்தெடுக்கப்படுவாங்க. தத்தெடுத்த கிராமங்களுக்கு நாமளே சென்று அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கேற்ற தொழில்நுட்பங்களை நம்ம கண்டு ஆராய்ஞ்சு அந்த தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த பழுவை குறைக்க

0: தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து தேனி மாவட்டத்துல வந்து போடி நாயக்கனூர் ஏலக்காய் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏலக்காய் வந்து போடி நாயக்கனூர் வட்டாரத்துல வந்து அதிகமா வந்து விளைச்சல் பண்றாங்க. ஏன்னா வந்து இப்ப இந்த மலைப்பயிர்களா இருக்கட்டும், ஏலக்காயா இருக்கட்டும், மிளகு, காப்பி, இதெல்லாமே வந்து அதிகமா சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்கள், மலை சார்ந்த பயிர்கள். அதிகமா சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்கள்னால என்னன்னா அவங்களுக்கு மலைக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு தொழில்நுட்பங்கள் வந்து அவங்களுக்கு மிக சிரமமா இருக்கும். ஒரு மிஷின் எடுத்துட்டு போறதுக்காவோ இல்ல அங்க உள்ள தொழில்நுட்பங்களை பண்றதுக்காகவோ. அப்ப நாம என்ன பண்றோம்னா அவங்க தேவை அறிந்து இப்ப ஒரு கடந்த 2 வருடங்களாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வந்து, ஏன்னா முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து அரசுல இருந்தே 2 ஏக்கர் நிலம் வந்து கொடுத்து ஒரு பழங்குடியினரை வந்து ஒரு விவசாய துறையில வந்து கொண்டு வரணும், விவசாயத்துல ஈடுபடுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுக்கே வந்து சரி கட்டுக்கிற மாதிரி இப்ப நிறைய விதமான தாட்கோ மூலமா நிறைய விதமான திட்டங்கள் வந்து முக்கியமா பழங்குடியினருக்கு அதிகமா போய் சேருது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டி தர்றாங்க. வீடு கட்டி கொடுத்து மட்டும் இல்ல அவங்களுக்கு நிலமும் கொடுத்து அதை விவசாயம் பண்றதுக்குள்ள தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே நம்ம வந்து கொடுக்கறோம். முக்கியமா மலைப்பயிர்களை மட்டும் இல்ல அனைத்து விதமான பயிர்களும் விவசாயிகள் தேவை இதுதான் அப்படின்னு அறிஞ்சிட்டோம்னாலே அந்த தேவை அறிந்து தொழில்நுட்பங்களை வந்து வழங்கிட்டு இருக்குது வேளாண் அறிவிலுமே.
1: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் இனி 2 தன்னம்பிக்கை பாடல்கள் நாம் கேட்டு மகிழ்விருக்கிறோம். முதலாவதாக இடம்பெறும் பாடல் இடம்பெற்ற படம் தீனா, இரண்டாவதாக வர இருப்பது கில்லி. இதோ பாடல் ஒலிக்கிறது.

புதிய காலையில் இதுவரை சேவை செய்திகள், இயற்கை வரணிப்பு பாடல்கள், இணைத்தாலும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, தன்னம்பிக்கை பாடல்கள், பூ ஆகியன கேட்டீர்கள். புதிய காலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கவிருப்பது

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர்.
2: வணக்கம், என் பெயர் அபிநயா. நான் மதுரையில் இருந்து வந்திருக்கேன். நான் அயனாடார் ஜெயலட்சுமி அம்மாள் பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு பாடல் கூறப்போகிறேன். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விலகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. கவிஞர் கண்ணதாசன். அடுத்து ஒரு பாடல் சொல்றேன் கேளுங்க. குளக்கட்டையே குளக்கட்டையே, ஏன் வேகல அடுப்பு எரியல? நான் வேகல அடுப்பே அடுப்பே, ஏன் எரியல? மழையே பெய்தது நான் எரியல. மழையே மழையே, ஏன் பேஞ்ச? புல்லு வளர நான் பேஞ்சேன். புல்லே புல்லே, ஏன் வளர்ந்த? மாடு திங்க நான் வளர்ந்தேன். மாடே மாடே, ஏன் தின்ன? பாலு சுரக்க நான் தின்னேன். பாலே பாலே, ஏன் சுரந்த? குழந்தை அழுது நான் சுரந்தேன். குழந்தையே குழந்தையே, ஏன் அழுத? எறும்பு கடித்தது நான் அழுதேன். எறும்பே எறும்பே, ஏன் கடிச்ச? என் பொந்துக்குள்ள கையை விட்டா நான்

உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அப்போது ஆசிரியர் கூறியார், பசங்களா, நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு போட்டி இருக்குது.

நம்ம கிளாஸ்ல இருந்து பக்கத்து கிளாஸ்ல ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்கோம். அந்த பெட்டி யார் இங்க தூக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா பசங்களும் உடனே ஓடி போய் பார்த்தாங்க. பார்த்தா அந்த பெட்டி ரொம்ப பெருசா இருந்துச்சு, யாராலுமே தூக்கவே முடியலையா. அதனால பாதி பசங்க கிளாஸ்ல போய் உக்காந்துட்டாங்க. மீதி பசங்கலாம் இது நம்ம கிளாஸுக்கு போனா இது நம்மளை எல்லாருமே அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி அங்க பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ராணின்னு ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணு வந்து அந்த பெட்டியை தூக்கி பார்த்தா. அப்புறம்தான் தெரிஞ்சு அது சைஸ் தான் பெருசு, ஆனால் வெயிட் ரொம்ப சிறுசுன்னு. அப்புறம் அவ அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு மிஸ்ஸு கிட்ட தந்தா. அப்புறம் வந்து மிஸ் அவளுக்கு கிஃப்ட்டு தந்தாங்க. அப்புறம் மிஸ்ஸு சொன்னாங்க, வெற்றியோ தோல்வியோ நம்மளால் முயற்சி பண்ணால் முடியும்னாங்க. நன்றி.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இனிமையான இதமான காலைப்படியில் புதிய காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு தகவல்கள், உள்ளூர் செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கக்கூடிய ஆலய அற்புதங்கள், இனிய திரை இசை பாடல்கள் ஆகியன வளம் வரவிருக்கிறது. முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடல் 1989 மனோபாலா இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு ஜெயச்சந்திரன், சுனந்தா பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:06 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனிய பாடல் ஒழிக்கிறது 1992 ஆர் வி உதயகுமார் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சிங்காரவேலன். இதோ கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:11.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: பிரேக்ஃபாஸ்ட் பொய்கைப்புகளில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வேலைவாய்ப்பு தகவல் ஒன்று. தமிழக சுகாதாரத்துறையில் தற்காலிக பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நர்ஸு பிரிவில், செவிலியர் பிரிவில் சென்னையில் 512 இடங்களும், கோவையில் 193 இடங்களும், மதுரையில் 147, திருச்சியில் 205, சேலத்தில் 231, விழுப்புரத்தில் 94, திருநெல்வேலியில் 101 என மொத்தம் 4724 இடங்கள் உள்ளன செவிலியர் பதவிக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி ஜிஎன்எம் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 25/9/2026 18 முதல் 50 வயதுக்குள் இருத்தல் அவசியம். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தொடர்புடைய மாவட்ட அலுவலக முகவரி

அனுப்ப வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு இணையதள முகவரி nhm.tn.gov.in/en என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்துகிறது. பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புக்களை இனி பாடல் ஒலிக்கிறது. 1997ஆம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்திலும் வெளிவந்த படம் அருணாச்சலம். இது பாடல் ஒலிக்கிறது பழனி பாரதியின் வரிகளுக்கு மனோஸ்வரனத குரல்களில்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:19. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் இனி பாடல் ஒழிக்கிறது. 2000 ஆண்டு துரையின் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம். முகவரி வைரமுத்துவின் பாடல் வீரர்களுக்கு ஹரிஹரன் சொன்னதாக பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று திருப்பத்தூர் ஸ்ரீ கோட்டை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில். 800 ஆண்டு பழமை வாய்ந்த திருத்தலம். இங்கு வந்து வழிபட்டால் நம் தலை விதியே நல்லபடியாக மாறிவிடும். பக்தர்களின் ஜாதக தோஷங்களை போக்கி வாழ்வை செழிக்க செய்யும் பரிகார தலம் இது. ஒரு முறை பிரம்மா தனது படைப்பு தொழிலில் பெரும் தடையை சந்தித்தார். அதற்கு அவர் பெற்ற சாபம் காரணம். அந்த சாபம் நீங்கிட இங்கு வந்து புன்னை மரத்தின் அடியில் அமர்ந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவருக்கு காட்சி தந்து சிவபெருமான் அவரது சாபத்தை போக்கினார். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் கோவில் கொண்டு பிரம்மபுரீஸ்வரரானார். ஜாதக ரீதியாகவும் விதிவசத்தாலும் தோஷங்களுக்கு அழகி பிரச்சனைகளால் அவதிப்படும் அன்பர்கள் இங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டால் நம் விதியை மாற்றி அமைத்திடுவார் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மாவும் சரஸ்வதியும் இணைந்து தம்பதி சமேதராக வழிபட்ட தலமாகையினால் இங்கு வழிபட்டால் தம்பதியர் ஒற்றுமையாக வாழ்வார்கள். தம்பதியருக்கு இடையே உள்ள பிணக்குகளும் வருத்தங்களும் விலகிடும். தம்பதி ஒற்றுமை மேலோங்கும், இல்லறம் செழித்தோங்கும். திருமண தடைக்கு காரணமான செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம் போன்றவை இங்குள்ள இறைவன் பிரம்மபுரீஸ்வரரை இறைவி திரிபுர சுந்தரியையும் வழிபட்டு நாம் அந்த தடை விலக திருமணம் கைகூடிவிடும். இந்த கோவிலின் காலபைரவர் சன்னதி தனிச்சிறப்பு. இவருக்கு 2 நாய் வாகனங்கள், 2 சர்ப்பங்களை அணிகலன்களாக கொண்டுள்ளார். இந்த 2 சர்ப்பங்களும் ராகு கேதுவின் அம்சம். இவ்வாறு வேறெங்கும் நாம் காண இயலாது. காலசர்ப்ப தோஷம், ராகு கேதுவால் ஏற்படுகின்ற தோஷங்கள் முதலியவற்றை களைய வல்லவர் இந்த பைரவர். தேய்பிறை அஷ்டமி நாளில் இவருக்கு நெய் தீபமேற்றி வழிபட்டால்

0: தோஷங்கள் நீங்கிடும். ஸ்ரீ ஆதிசங்கரர் நிறுவப்பெற்ற ஸ்ரீசக்கரம் இங்கு உள்ளது. அம்பாள் திரிபுர சுந்தரியின் பாதத்தில் ஸ்ரீசக்கரம் அமைய பெற்றுள்ளது. எனவே இந்த அம்பாளை தரிசித்தால் சகல பாபங்களும் விலகி மங்களம் உண்டாகும். இங்கு பள்ளி உருவ தரிசனமும் மிக சிறப்பு. உள் சுற்றில் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி, மீனாட்சி சொக்கநாதர், விஸ்வநாதர் விசாலாட்சி, சோமேஸ்வரர், ராமணேஸ்வரர் முதலிய சன்னதிகளும் இங்கு உண்டு. பார்வதி தேவியர் என்னும் பெயரில் தனி அம்பாள் சன்னதியும் உண்டு. தேவியருடன் சண்முகரும் லிங்கோத்பவரும் அருள் பாலிக்கிறார்கள். இங்குள்ள சுரங்க மண்டபம் தொன்மைக்கு சான்று. பிரதோஷம், சஷ்டி, ஆடிப்பூரம், அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். முன்வினை தோஷங்கள் போக்கி விதியை மாற்றி அருளுகின்ற திருப்பத்தூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்திச்சேரி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்திச்சேரி மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேரம் 7:30. பிரேக்ஃபாஸ்ட் புதுகிப்புகள் நிகழ்ச்சி அணிந்திருக்கும். நீ திரை இசையாக இந்த அரை மணி நேரம் பாடல்களை கேட்டு மகிழலாம். 2001 ஜீவாவின் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் 12B. இதோ பாடுகிறார்கள் கே கே பிரசாந்தினி.

நேரம் 7:35. இனி நாம் கேட்கவிருப்பது இன்று பத்திரிகையில் வெளிவந்த சில முக்கிய செய்திகள். உள்ளூர் செய்திகளாக இடம்பெறுகிறது. சிறப்பாக நடந்து முடிந்த மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தின் சிறப்பிக்கும் வகையில் தபால் துறை நாளை செப்டம்பர் 21 காலை 11 சிறப்பு தபால் கவரை தென்மண்டல இயக்குநர் நீரஜ் அவர்கள் வெளியிடுகிறார். பெண்களின் உடல் நலம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி மருத்துவ சேவைகளை எளிதில் பெறும் வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் மதுரையில் நடைபெற்ற விழாவில் பேசினார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் முதல்வர் கோப்பைக்கான மாற்றுத்திறனாளிகள் பிரிவு போட்டி நடைபெற்றது. காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தின் கீழ் மதுரை மாவட்ட ஊரக பள்ளிகள் மற்றும் நகர்ப்புற பள்ளிகளில் பயிலக்கூடிய 69,730 மாணவர்கள் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு செப்டம்பர் 22 துவங்கப்படுகிறது என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நாளை செப்டம்பர் 21 மின்தடை ஏற்படும் பகுதிகள் விக்கிரமங்கலம், கோவில்பட்டி, வையத்தான், நரியம்பட்டி, செக்கான் கோவில்பட்டி, கீழ பெருமாள்பட்டி, ஐயம்பட்டி, மேல பெருமாள்பட்டி, கோழிப்பட்டி, கிருஷ்ணாபுரம், மணல்பட்டி, அரசமரத்துப்பட்டி, மலையூர், குளத்துப்பட்டி, கீழப்பட்டி, நடுமுதலைக்குளம், எழுவம்பட்டி, கொசவப்பட்டி, பூசாரிப்பட்டி, வடுகப்பட்டி, உடன்காட்டுப்பட்டி, கொடிக்குளம், பிரவியம்பட்டி, ஜோதி மாணிக்கம், மம்முட்டிப்பட்டி, காடுப்பட்டி மற்றும் அய்யனார்குளம், குறவன்குடி, விண்ணக்குடி, வாளாந்தூர், நாட்டார்மங்கலம், விக்கிரமங்கலம், செல்லம்பட்டி, சொக்கத்தேவன்பட்டி, குப்பனம்பட்டி, திடியன், பாலூத்துப்பட்டி, வளங்காக்குளம், அம்பையம்பட்டி, உச்சப்பட்டி போன்ற பகுதிகளில் நாளை காலை 9 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் தடைபடும். மற்றும் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 இணைந்திருங்கள். நேரம் 7:37 இனி ஒரு பாடல் ஒலிக்கிறது. 2001 பிரவீன் காந்த் இயக்கத்திலும் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஸ்டார். பிரைசூடன் பாடல் வரிகளுக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடுகிறார்கள்.

நேரம் 7:45. இனிமையான மென்மையான இதமான காலை பொழுதில் பிரேக்ஃபாஸ்ட் போகிய பூக்களில் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கோம். இனி பாடல் ஒழிக்கிறது 2002 பிரகதீஷ் இயக்கத்திலும் ரமேஷ் விநாயகம் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் யூனிவர்சிட்டி. வைரமுத்தின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார் கார்த்திக்.

யூனிவர்சிட்டி படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் 7:50. தொடர்ந்து பாடல் ஒலிக்கிறது. 2004 மனோஜ்குமார் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஜெயசூர்யா. கவிஞர் ப. விஜயின் பாடல் வரிகளுக்கு கிருஷ்ணராஜ், ஜெயலட்சுமி பாடுகிறார்கள்.

பொய்கைப்புகள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது. 7:55 நிமிடத்தில் 2008 எம் ராஜாவின் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சந்தோஷ் சுப்பிரமணியன். விவேகாவின் பாடல் வரிகளுக்கு திப்பு, கோபிகா, பூர்ணிமா பாடுகிறார்கள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கிய ஆலய அற்புதங்கள், உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், இனிய திரை இசை பாடல்கள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இதனுடன் இனிதே நிறைவு பெறுவது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது மதுரை மாவட்ட நேயர்களின் தொலைபேசி வழி நேயர் விருப்பமாக புத்தம் புதிய பாடலை தெரிவு செய்யக்கூடிய பாட்டு விடுமா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் வரலாம் மதுரை மாவட்ட நேயர்கள். அதற்கு முன்பாக நாம் கேட்க இருப்பது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை என்ற.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல 1000 கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:03. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு வேணுமா? மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் நியூஸ் ஆன் இயர் செயலியில் மதுரை எஃப்எம் நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி பாட்டு வந்து நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறவிருக்குது. மதுரை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடலை கேட்டு மகிழ்வதற்கு 25-30-170 மற்றொரு எண் 25-30-171 இந்த இரண்டு எண்கள் இருக்குது. இந்த இரண்டு எண்களில் இதில் இருந்து வரலாம். மொபைல் ஃபோன்லேருந்து பேசுகிறீங்கன்னா 0452 இதை வந்து முன்னிலைப்பாக சேர்த்துக்கொண்டு நிகழ்ச்சியில் வரலாம். முதல் அழைப்பாளரை இப்பொழுது சந்திக்க இருக்கிறோம். வருக வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான் அலையில் சொல்லி நிகழ்ச்சியில் நேர அலையில இணைந்து அண்ணன் முத்துக்கிருஷ்ணர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்வது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
2: சொல்லுங்க தம்பி, என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு எங்கள் அஜித் குமார் நடித்த துணிவு படத்தில் வந்து செல்லா செல்லா அந்த பாட்டு
2: கேட்டுருமா?
3: நன்றி நன்றி.
2: ஒழிக்கிறது

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை

0: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:09.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
6: 1800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: சந்தோஷமான இனிமையான மென்மையான இதமான காலை பொழுதில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோப்பு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தான் இப்போ இடம்பெற்று இருக்குது. மதுரை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனசு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழ்னா 25-30-170 மற்றொரு எண் 25-30-171 என்ற எண்களில் வரலாம். இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க சந்திப்போம். வருக, வணக்கம்
8: சார். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன் சார்.
3: வணக்கம் சார், மணிமாறன் சார், சொல்லுங்க இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில? பாட்டு வேணுமா
8: சார்? பெருமா மலைக்கோட்டைங்கிற படத்துல இருந்து ஏ ஆத்தான ஒரு பாட்டு.
3: ஓகே, அந்த பாட்டு தான் வேணுமா? பாடல் ஒலிக்கிறது சார், கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:14.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: பாட்டு விடுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்
2: சார். காலை வணக்கம் சார்.
1: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மாமதுரை நகர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
1: சொல்லுங்க பாலமுருகன் சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
2: அந்த சலீம் படத்தில் உலகம் முன்னே கையை கழுவினான்.
1: ஓகே, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி சார்.
1: நன்றி.

0: நேரம் 8:19 நிமிடம். பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் இருக்கிற இணைப்பேறக்கூடிய அடுத்த நேரை சந்தித்து என்ன பாட்டுன்னு கேட்டுருவோம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: என்னோட பேர் அப்துல். நான் இங்க கீழவாசல்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க அப்துல்.
1: கீழவாசல்ல இருந்து.
0: ஓகே ஓகே, அப்துல் கீழவாசல்ல இருந்து பேசுறீங்க. என்ன ஊர்ல இருந்து பாட்டு?
1: எனக்கு டியூட் படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணுங்க.
0: ஓகே, டியூட் படத்துல இருந்து நீங்க ஒரு பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: பாட்டு கொடுத்துருமா?
1: இதோ ஒலிக்கிறது.

0: நேரம் 8:28. ஆகாஷவாணி மதுரை பெண்மலை 103.3 பாட்டு மதுரை பாடல்கள் சந்திக்கிற வருக. வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்கலாம்? பாட்டு வேணுமா?
1: கருப்புங்கிற படத்துல நல்ல பாட்டா போடுங்க.
0: ஓகே, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீ.
0: நேரம் 8:32.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நேரம் 8:33. ஆகாஷவாணி மதுரை பெண்பலை 103.3, ராமேஸ்வரம் பெண்பலை 100.9 பாட்டுவனம் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இன்றைக்கு பாட்டுவனம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரோடு உறுப்பாளர் இடம்பெற்றது. பிணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார். இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை
4: வண்டியூர் பாரதியார் தெரு, சக்தி ஜனார்த்தனன் சார்.
0: சூப்பரிங்க, முழு முகவரியோட இருக்கீங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
4: பிகில் படத்திலிருந்து சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே.
0: பாட்டு கேட்டுருமா?
4: கேட்கலாம் சார்.
0: வணக்கம், நன்றி.

நேரம் 8:40. பாட்டு வணம நிகழ்ச்சியில் இணையப்படிய அடுத்த நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க ஐயா? வணக்கம், யார் பேசுறீங்க? விட்டு விட்டு வருது, உங்க பேரு எனக்கு கேட்கலையே, சொல்லுங்க ஐயா. உங்க செல்போன் இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்களேன். ஆ, கேக்குது கேக்குது, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சேதுராமன் ஐயா, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம். இட்லி கடை படத்திலிருந்து

0: நேரம் 8:45.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: பாட்டு ஒன்று நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம், ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார், என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
2: படம் தாய்க்கிழவி, பாடல் தாய்க்கிழவி வர்றா.
0: ஓகே, பாடல் ஒழிக்கிறது கேட்டு முதல்வோம்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுதே இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன். எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படும்.

0: அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55 கிட்டத்தட்ட இல்லை, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பாட்டு வேணும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி, மதுரை மாவட்ட நேரோட விருப்பப்பாட்டில் இடம் முடிச்சு. இப்போ நிறைவான அழைப்பாளர் யார் வந்து பாட்டு கேட்க இருக்கிறாங்க, என்ன பாட்டு கேட்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் மாதிரி யாருக்குமே இருக்குது. அவங்க யாருமே சந்திச்சிடும் ஒரு வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து பத்மாவதி பேசுகிறேன் சார்.
4: அம்மா வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம். நிறைவான அழைப்பாளர்
5: என்ன
4: வந்துச்சு அத சொல்லுங்க. இப்ப உங்ககிட்ட நான் பேசுறேன்ல, இதுக்கு முன்னுக்கு இந்த பாட்டு வேணும் நிகழ்ச்சி என்ன வந்துச்சு? பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இந்த நீங்கள் பாட்டு கேட்குறீங்களம்மா, இதுக்கு முன்னால் என்ன வந்துச்சு? அதைத்தான்
5: கேட்குறேன்.
4: அது வந்து எமது எங்களோட ஒளி கலைஞத்திலேருந்து இடம்பெறுது, நல்லா இருக்கும் தகவல்கள். சூப்பருங்கம்மா, நீங்கள் கேட்ட பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றிங்கம்மா.
5: சரிங்க.

இதுவரைக்கும் மதுரை மாவட்டங்களின் விருப்ப கனமாக தொலைபேசி வழி நேரலையில் வந்து பாட்டு விட நிகழ்ச்சி இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் மதுரை சாமிநாதன், அப்புறம் கடைசி நேரத்திலேருந்து மணிமாறன், முத்துப்பட்டிலிருந்து பாலமுருகன், மதுரையிலேருந்து அப்துல், திருமங்கலத்திலிருந்து ஹரிஷ் பாஸ்கர், மதுரை முனியசாமி, வண்டியூர்லேருந்து சக்தி ஜனார்தன், பேரையூர்லேருந்து சேதுராமன், விஸ்வநாதபுரத்துலேருந்து ராஜேஷ், மதுரையிலேருந்து பத்மாவதி, இவங்களாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டு மகிழ்ந்தார். திரும்பவும் நாளைக்கு மதுரை மாவட்ட நேரின் விருப்ப பாடல் இடம்பெற இருக்குது. திரும்பவும் வரலாம், விடுபட்டவங்களும் வரலாம், பாடலை கேட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது 9:35 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்னு அதை தொகுத்து வழங்குறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க ஹரிணி. அதுக்கு முன்னால் மதுரை சிம்மக்கள் அமிர்த மினிமகள் வழங்கும் அன்னிவேசன் மேலும் சிறப்பு நிகழ்ச்சி வர இருக்குது. அதுக்கு முன்னால் 9 மணிக்கான செய்திச் சுருக்கத்தை நம்ம கேட்டு விடுவோம். சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 9:02.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரை சிம்மக்கல் அமிர்தம் மினி ஹால் வழங்கும் அன்னி பெசன்ட் அம்மையார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
4: மதுரை சிம்மக்கள் அமிர்தம் மினி ஹால், உங்கள் இல்ல விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அலுவலகம் மீட்டிங், பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்ற வசதியான முற்றிலும் குளிரூட்டப்பட்ட மினி ஹால். தொடர்புக்கு அமிர்தம் மினி ஹால் ஏசி 60 ரோடு கீழமாரட் வீதி, மதுரை. செல் 9047775000.
3: பிரம்ம ஞானமும் பாரத சுயாட்சியும் சிறப்புரை வழங்குபவர் எஸ்

0: முத்துப்பாண்டி அவர்கள். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: மதுரை சிம்மக்கள் அமிர்தம் மினி ஹால், உங்கள் இல்ல விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அலுவலகம் மீட்டிங், பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்ற வசதியான முற்றிலும் குளிரூட்டப்பட்ட மினி ஹால். தொடர்புக்கு அமிர்தம் மினி ஹால் ஏசி 60 அடி ரோடு, கீழமாரட் வீதி, மதுரை. செல் 9047775000.
2: இன்று செப்டம்பர் 20 நாம் நினைவு கூறப்போகும் பெண்மணி, பெண் ஆளுமை, சமூக சீர்திருத்தவாதி, அரசியல்வாதி அன்னி பெசன்ட் அம்மையார். அவர்களுடைய நினைவு தினம் இன்று. அவர்களை பற்றி பேசும்போது, அவர் இங்கிலாந்தில் பிறந்த ஒரு பெண்மணி, ஆனால் இந்தியாவிற்காக குரல் கொடுத்தார், இந்தியாவிற்காக ஏன் போராடினார் என்று நம்மில் நிறைய கேள்விகள் எழலாம். ஆனால் அவர் இந்தியாவை விரும்பினார், இந்தியாவின் கலாச்சாரத்தை விரும்பினார், இந்தியாவின் மக்களை விரும்பினார், இந்தியாவையே முழுமையாக விரும்பினார். அதனால்தான் இங்கிலாந்தில் பிறந்து இந்தியாவிற்காக குரல் கொடுத்து இந்தியாவின் சமூக நலம், சீர்திருத்தம் எல்லாத்தையும் சரி செய்வதற்காக அவர் போராடினார். அவர் இந்தியாவை முழுமையாக நேசித்தார். அவர் இந்தியாவில் பிறக்கவில்லை, ஆனால் இந்திய மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார். அவர் இந்திய சுதந்திரத்தை முழுமையாக காணவில்லை, ஆனால் இந்திய சுயாட்சிக்கான பாதையை வலுப்படுத்திய மிக முக்கியமான தலைவர்களில் அவரும் வரலாற்றில் ஒருவராக இடம் பிடித்தார். அவர் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, கல்வியாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பெண்கள் உரிமை போராளி, ஆன்மீக சிந்தனையாளர் மற்றும் தேசியவாதி என பன்முகத்தன்மைகளை கொண்டவர். அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் 1847 அக்டோபர் 1 அன்று லண்டனில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் அன்னி வுட். அவர் வளர்ந்த காலம் பெண்களுக்கு இன்றைய அளவுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் உரிமைகள் மற்றும் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய திறமைகள், சுதந்திரமாக பேசக்கூடிய திறமைகள் அந்த காலத்திலெல்லாம் கிடைக்காத காலம். ஆனால் சிறு வயதிலிருந்தே அவர் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவராக இருந்தார், சுதந்திரமாகவே செயல்படக்கூடியவராகவும் இருந்தார். அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தன. சமூகத்தில் ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் அதிக உரிமைகள் கிடைக்கின்றன? ஏன் பலருக்கு அதே உரிமைகள் கிடைப்பதில்லை? ஏன் பெண்களுக்கு கல்வி மற்றும் சம வாய்ப்பு கிடைக்கவில்லை? ஏன் ஏழை மக்களின் வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கிறது, குறிப்பிட்டவர்களின் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது என்ற கேள்விகள் அவருடைய சிந்தனையில் தொடர்ந்து இருந்தன. இந்த கேள்விகளே பின்னாளில் அவரை ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக மாற்றின. இளம் வயதில் அன்னி பெசன்ட் அம்மையார் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை அவருக்கு மகிழ்ச்சியானதாக அமையவில்லை. அவருடைய சிந்தனைகளுக்கும் கணவரின் கருத்துக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் இடையே பல வேறுபாடுகள் ஏற்பட்டன. இறுதியில் அவர்கள் பிரிந்தனர். இந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஏனென்றால் சிறிய வயதில் திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கை சில குறுகிய காலங்களில் பெரிய போராட்டமாக அமைந்தது. அவர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தபோது துவண்டு போகவில்லை. அதற்கு பதிலாக, என் வாழ்க்கையை நான் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக சிந்தித்தார். அதன் பிறகு அவர் முடிவு செய்தது சமூக பணியும் எழுத்தும் பொது சேவையும் அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமாக நோற்றங்களாக மாறின. இதிலிருந்து நாம் ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது தோல்வி அல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு நாம் எடுக்கும் முடிவுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அதில் அன்னி பெசன்ட் அம்மையார் மிகவும் முக்கியமான நிலைமைகளில், மிகவும் துவண்டு போகக்கூடிய தருணங்களில் அவர் மிக தெளிவான சிந்தனைகளையும் தெளிவான முடிவுகளையும் எடுத்து அவரை தனி சிற்பமாக செதுக்கி கொண்டார். அன்னி பெசன்ட் அம்மையார் முதலில் இங்கிலாந்திலேயே சமூக சீர்திருத்த பணிகளில் ஈடுபட்டார். தொழிலாளர்களின் உரிமைகள், பெண்களின் உரிமைகள், ஏழை மக்களின் வாழ்க்கை, கல்வி மற்றும் சமூக சமத்துவம் ஆகியவற்றுக்காக மிக பெரிய அளவில் குரல் கொடுத்தார். அந்த காலத்தில் ஒரு பெண் பொதுமக்கள் முன் நின்று சமூக அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேசுவது, பெண் தனித்துவம் பற்றி பேசுவது, மேடைகளில் பேசுவது, இதெல்லாம் மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் துணிச்சலான செயல். ஆனால் அன்னி பெசன்ட் அம்மையார் மிகவும் துணிச்சலாக அதையெல்லாம் மேற்கொண்டார். அவர் எதை கண்டும் அஞ்சவில்லை. அவர் கூட்டங்களில் பேசினார், பொதுக்கூட்டங்களில் பேசினார், பெண்கள் உரிமைகளுக்காக போராடினார், கட்டுரைகளை நிறைய எழுதினார், மக்களுக்கு நிறைய தெளிவுபடுத்தினார். மக்களிடம் அவருடைய கவிதைகள், கட்டுரைகள், பேச்சு, மேடை பேச்சு ஆகியவற்றின் மூலம் மிக சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அன்னி

சண்ட் அம்மையார் சிறந்த பேச்சாளர். அவர் பேசும்போது மக்களை சிந்திக்க வைத்தார், மக்களை அதிகமாக சிந்திப்பை செயல்படுத்த தூண்ட வைத்தார். அவருடைய பேச்சுகளில் வெறும் உணர்ச்சி மட்டும் இல்லை, உணர்வு பூர்வமான விஷயங்களை அவர் மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அறிவு, தர்க்கம், வரலாறு மற்றும் சமூக பார்வை ஆகியவை முழுமையாக இருந்தன அவருடைய பேச்சில். அவர் பல நூல்களையும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார், பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினார். அவருடைய எழுத்துக்களின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் தனது கருத்துக்களை கொண்டு சென்றார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு நல்ல பேச்சாளர் மக்களை கவரலாம், ஆனால் ஒரு நல்ல சிந்தனையாளர் மக்களை மாற்ற முடியும். அன்னிபெசன்ட் அம்மையார் நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், இரண்டு முகங்களையும் பன்முகங்களையும் தெளிவாக மக்களிடம் எடுத்து சென்றார். அடுத்து நாம் பேச இருப்பது தியோசாபிக்கல் சொசைட்டியுடன் அவர் இணைந்ததை பற்றி. அன்னிபெசன்ட் அம்மையாரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தியோசாபிக்கல் சொசைட்டி. 1889 ஆண்டு அவர் இந்த இயக்கத்துடன் இணைந்தார். மனிதர்களிடையே சகோதரத்துவம், ஆன்மீக அறிவு, பல்வேறு மதங்கள் மற்றும் தத்துவங்களை புரிந்து கொள்வது போன்ற கருத்துக்கள் அவரை மிகவும் கவர்ந்தன. இந்தியாவின் பழமையான ஆன்மீக பாரம்பரியம் குறித்து அவர் ஆழமாக ஆராயத் தொடங்கினார். வேதங்கள், உபனிஷத்துகள், பகவத்கீதை, இந்து தத்துவம் போன்றவற்றில் அவர் அதிக ஆர்வம் கொண்டவர். இந்தியாவை பற்றி மேலும் அறிந்தபோது இந்தியாவின் கலாச்சாரத்தின் மீது அவருக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, நாகரிகம், சகோதரத்துவம் அனைத்தும் அன்னிபெசன்ட் அம்மையாரை ஈர்த்தன. அதனாலேயே அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்காக குரல் கொடுத்தார், இந்தியாவிற்காக வந்தார், இந்தியாவிலேயே இருந்து எல்லாவற்றையும் ஏற்று வழி நடத்தினார். அடுத்ததாக நாம் பேச இருப்பது அவர் இந்தியாவின் வருகை, இந்தியாவில் அவர் எடுத்துக்கிட்ட முக்கியமான பொறுப்புகள். 1893 ஆண்டு அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறியது. இந்தியாவில் ஆன்மீகம் அவரை ஆழமாக கவர்ந்தது. இந்தியாவின் மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள முயன்றார். இந்திய வரலாற்றை முழுவதுமாக படித்தார். இந்திய தத்துவத்தை பற்றி மிக அருமையாக பேசினார். இந்தியர்களிடம் அவருடைய சொந்த பாரம்பரியத்தின் மீது பெருமை கொள்ள வேண்டும் என்று கூறினார். அவர் இந்தியாவை வெளிநாட்டவர் பார்வையில் மட்டும் பார்க்கவில்லை, இந்தியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு பிரஜையாகவே அவர் அதை மேற்கொண்டார். இந்தியாவின் உள்ளார்ந்த ஆன்மீக மற்றும் கலாச்சார வலிமையை புரிந்து கொள்ள மிக முக்கியமாக முயன்றார். இதுவே இந்தியாவின் மிக முக்கியமான தலைவராக மாற்றியது. இந்தியராகவே அவர் மாறிவிட்டார். அடுத்து அவருக்கு நிறைய இந்திய கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்த காலத்தில் காலனித்துவ ஆட்சியின் தாக்கத்தால் சில இந்தியர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை குறைத்து மதிக்கும் சூழல் இருந்தது. அப்போது அன்னிபெசன்ட் இந்தியர்களிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூறினார். உங்கள் வரலாற்றை பற்றி நீங்கள் பெருமைப்படுங்கள், அடுத்தவர்கள் வருவார்கள் போவார்கள், அவங்களுடைய வரலாற்றை பின்பற்ற நினைக்காதீர்கள். உங்களுடைய வரலாற்று தனி சிறப்பு வாய்ந்தது, உங்களுடைய கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் நாட்டின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் இந்திய தத்துவத்தை மேற்கத்திய உலகத்துக்கு அறிமுகப்படுத்த முயன்றார். பகவத்கீதை உள்ளிட்ட இந்திய தத்துவ நூல்களை பற்றி எழுதினார். இதன் மூலம் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியம் உலகளவில் கவனம் பெறுவதற்கு உதவினார். அவர் இந்திய கலாச்சாரத்தை மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்து செல்ல முயன்றார். இந்திய கலாச்சாரத்தை பற்றி மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்து சென்று அறிவு சார்ந்த விஷயங்களை புகுத்தி அவர்களையும் பின்பற்றுவதற்காக முயற்சிகளை எடுத்தார். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது கல்விக்காக அவர் செய்த பணி. அன்னிபெசன்ட்டின் மிகப்பெரிய சாதனைகள் ஒன்று கல்வி பணி. அவர் கல்வியை மிகவும் முக்கியமானதாக கருதினார். ஏனென்றால் கல்விதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்த முடியும், கல்விதான் ஒரு சமூகத்திற்கு அறிவாற்றலை கொடுக்க முடியும், கல்விதான் ஒரு பெண்ணின் சுயமரியாதை, சுய கௌரவம், அறிவாற்றல் எல்லாவற்றையும் உயர்த்த முடியும் என்பதை அவர் முழுமையாக நம்பினார். அதனால் கல்வியை மிகவும் முக்கியமானதாக கருதினார். அவருடைய கருத்துப்படி ஒரு நாட்டை உண்மையாக முன்னேற்ற வேண்டுமானால் அந்த நாட்டின் இளைஞர்களுக்கு நல்ல கல்வி வழங்க வேண்டும். கல்வி என்பது வேலை கிடைப்பதற்கான கருவி மட்டும் இல்லை என்பதை அவர் மிகவும் அறிவுள்ளதாக புரிய வைத்தார் எல்லாருக்கும். அது நல்ல மனிதரை உருவாக்க வேண்டும், அது நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும், அது நாட்டுப்பற்றை உருவாக்க வேண்டும், அது சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த அனைத்து எண்ணத்துடன் அவர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். ஒரு கல்வி நிறுவனம் நிறைய இளைஞர்களை அறிவாளிகளாகவும் தனி சார்பாளர்களாகவும் உருவாக்க முடியும் என்பதை மிக மிக மிக ஆழமாக நம்பினார்.
அதையே அவர் எல்லா மக்களிடமும் எடுத்து

0: அழைத்துச் சென்றார். கல்விதான் ஒரு நாட்டின் மிகப்பெரிய தூண் என்பதை அவர் ஆழமாக மக்களிடம் எடுத்து சொன்னார். அதனால் அவருடைய கல்விக்காக அவர் செய்த மிகப்பெரிய பணி அளப்பரியது. அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது, அவர் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் உருவாக்குவதற்காக மிகவும் பாடுபட்டார். அதை பற்றி தான் நாம் கேட்கப் போகிறோம். 1898 வாரணாசியில் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் உருவாக்கியதில் அன்னி பெசன்ட் அம்மையார் மிகப்பெரிய பங்காற்றினார். அங்கு நவீன ஆற்றலுடன் இந்திய கலாச்சாரம் மற்றும் ஒழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் மிகவும் வழங்கப்பட்டது. இந்த நிறுவனம் பின்னாளில் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி உருவாக்குவதற்கான முக்கிய அடித்தளங்களில் ஒன்றாக அமைந்தது. இதை நாம் ஒரு கல்வி நிறுவனத்தின் வரலாறு என்று மட்டும் பார்க்கக்கூடாது. இது அன்னி பெசன்ட் அம்மையாரின் தொலைநோக்கு சிந்தனையை காட்டுகிறது. அவர் அன்றைய மாணவர்களை மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் அவர் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும், கல்லூரிகளில் கலாச்சாரத்துடன் படிப்பு முறைகள் அமைக்க வேண்டும், அதற்கு கலாச்சாரம் ஒழுக்கம் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் இருக்க வேண்டும், அதனோடு சேர்ந்து அறிவாற்றலும் வளர வேண்டும், இந்தியர்கள் இந்தியர்களாகவே தங்களுக்கு தேவையானதை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்கு அறிவு மட்டும்தான் முக்கியமான சார்பு என்பதை மிகவும் அந்நாளில் தேவைப்படக்கூடிய விஷயமாக உருவாக்கி அதை செயல்படுத்தினார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை சிம்மக்கல் அமிர்தம் மினிஹால் வழங்கும் அன்னி பெசன்ட் அம்மையார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: மதுரை சிம்மக்கள் அமிர்தம் மினி ஹால், உங்கள் இல்ல விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அலுவலகம் மீட்டிங், பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்ற வசதியான முற்றிலும் குளிரூட்டப்பட்ட மினி ஹால். தொடர்புக்கு அமிர்தம் மினி ஹால் ஏசி 60 ரோடு கீழமாரட் வீதி, மதுரை. செல் 9047775000.
1: பிரம்ம ஞானமும் பாரத சுயாட்சியும் சிறப்புரை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: மதுரை சிம்மக்கள் அமிர்தம் மினி ஹால், உங்கள் இல்ல விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அலுவலகம் மீட்டிங், பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்ற வசதியான முற்றிலும் குளிரூட்டப்பட்ட மினி ஹால். தொடர்புக்கு அமிர்தம் மினி ஹால் ஏசி 60 ரோடு கீழமாரட் வீதி, மதுரை. செல் 9047775000.
0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அவருடைய பெண்கள் முன்னேற்றத்திற்கான அவருடைய பார்வை, பெண்கள் முன்னேற்றத்தில் அவருடைய சாதனை. அன்னி பெசன்ட் அம்மையார் பெண்களின் உரிமைக்காக தனது வாழ்நாளில் முழுவதும் குரல் கொடுத்தார். ஏனென்றால் அவர் ஒரு பெண், அவர் ஒரு சிந்தனையாளர். அவரை எப்படி பார்த்தாரோ அதே போல் அனைத்து பெண்களும் உருவாக வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். அதற்கு அடிப்படையாக தேவையானது என்ன? பெண்களுக்கு கல்வி, தனி உரிமை, தனி சிந்தனை மற்றும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சிறப்புமிக்க உணர்ச்சிகள் பெண்களுக்கு தேவை என்று மிகவும் அணிதரமாக நம்பினார். அதனால் அவர் பெண்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். பெண்கள் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். பெண்களுக்கு சமூகத்தில் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அனைத்திலும் என்பதற்கு மிக அருமையாக போராடினார். பெண்கள் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும், பெண்கள் எல்லா துறைகளிலும் இணைய வேண்டும், எல்லா துறைகளிலும் சிறக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக தொடர்ந்து வலியுறுத்தினார். அந்த காலத்தை நினைத்து பாருங்கள். இன்று பெண்கள் கல்வி கற்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், அரசியலில் இருக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், அறிவியல் துறையில் இருக்கிறார்கள். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு, அதுவும் முக்கியமாக அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்த காலகட்டங்களில் மிகவும் குறைவான பெண்களே அதையெல்லாம் ஏற்று நடத்தும் திறமைசாலிகளாக இருந்தனர். அன்னி பெசன்ட் அம்மையார் அதையெல்லாம் முழுமையாக மாற்ற வேண்டும் என்று அந்த சூழலில் பெண்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுத்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து நாம் கேட்கவிருப்பது அன்னி பெசன்ட் அம்மையாரின் பத்திரிகை. அவர் பத்திரிகையில் எப்படியாக நுழைந்தார், எப்படி பத்திரிகை மூலியமாக சுதந்திர தாகத்தை விதைத்தார், அவருடைய கருத்துக்கள் இதையெல்லாம் எப்படியாக மக்களிடம் கவர்ந்தார் என்பதை பற்றி நாம் பேசப்போகிறோம். அன்னி பெசன்ட் அம்மையார் தனது கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல பத்திரிகையை ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக பயன்படுத்தினார். அவர் நியூ இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தினார். அதன் மூலம் இந்திய அரசியல், சுயாட்சி, கல்வி மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து எழுதினார். ஒரு பத்திரிகை என்பது செய்திகளை மட்டும் வழங்குவதற்கான கருவி அல்ல, அது மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும், மக்களை செயல்படுத்த வேண்டும், மக்களை ஊக்குப்படுத்த வேண்டும், மக்களுக்கான சுய சிந்தனைகளை தூண்டிவிட வேண்டும் என்பதை மிக மிக ஆணித்தரமாக நம்பினார். அதனால் அது மக்களின் சிந்தனைகள் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக

இருக்க வேண்டும் என்பதை அவர் நியூ இந்தியா பத்திரிகை உருவாக்கி அதன் மூலமாக நிரூபித்தார். அவருடைய எழுத்துக்கள் இந்தியர்களிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தின. சுதந்திரத்துக்காக போராட வேண்டும், சுதந்திர தாகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவருடைய எழுத்துக்கள் மிகவும் முக்கிய பங்காற்றின. அன்னி பெசன்ட் அம்மையார் அரசியல் செயல்பாடுகள் பிரிட்டிஷ் அரசுக்கு பிடிக்கவில்லை. 1917 அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார். அதாவது இந்திய மக்களுக்காக பேசுவது, இந்திய மக்களுக்காக போராடுவது, இது எல்லாம் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டார். அவர் கைது போராட்டத்தை நிறுத்தவில்லை, மாறாக அவருக்கு ஆதரவாக மக்கள் குரல் கொடுத்தனர். அவருடைய விடுதலைக்காக அரசியல் அழுத்தம் அதிகரித்தது. இது அவருடைய போராட்டத்தின் தாக்கத்தை காட்டுகிறது. இங்கே நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான தலைவரை உடல் ரீதியாக கட்டுப்படுத்தலாம், ஆனால் அவர் உருவாக்கிய சிந்தனையை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர் இத்தனை காலம் இந்தியாவிற்கு வந்து உருவாக்கிய சிந்தனைகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் மக்களாகவே அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு கைது செய்ததை எதிர்த்து போராட்டங்கள் அனைத்தையும் நடத்த ஆரம்பித்தார்கள். இதுதான் ஒரு உண்மையான தலைவரின் உருவாக்கும் தாகம் மக்களிடம். இது அன்னி பெசன்ட் அம்மையார் வாழ்வில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அன்னி பெசன்ட் அம்மையார் நாம் தனியாக எந்த கட்சி எந்த இதிலும் இல்லாமல் இதை மிக சிறப்பாக முன்னெடுக்க முடியாது என்று அவர் மனதளவில் நினைத்து கொண்டார். அதனால் அவருக்கு ஒரு கட்சி அமைப்பு அது போன்ற சிந்தனைகள் ஈடுபட்டன. அதனால் அவர் கடைசியாக இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ஆக பொறுப்பேற்றார். ஒரு கட்சியை வழிநடத்தினால் கட்சி மூலியமாக அனைத்து மக்களையும் மிக சுலபமாக அடைய முடியும், கருத்துக்களையும் சுதந்திரங்களையும் பற்றி பேச முடியும் என்று மிக தீவிரமாக நினைத்தார். ஒரு பெண் ஆளுமை இந்திய நாட்டின் ஒரு தேசிய கட்சியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் முறை, அது 1917. இதிலிருந்து ஒரு முக்கியமான கருத்து வெளிப்படுகிறது. நாட்டுப்பற்று என்பது பிறந்த இடத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஒரு நாட்டின் மக்களுக்காக எவ்வளவு உண்மையாக உழைக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். 1907 அன்னி பெசன்ட் அம்மையார் தியோசாபிக்கல் சொசைட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை அடையார் அவருடைய பணியின் முக்கிய மையமாக இருந்தது. அவர் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை இந்தியாவில் தான் கழித்தார். ஆன்மீகம், கல்வி, சமூக சேவை மற்றும் தேசிய உணவு ஆகிய பல துறைகளில் ஒரே நேரத்தில் அவர் பணியாற்றினார். அவருடைய பன்முகை திறமைகள் அனைத்தும் வெளிப்பட்டன. அன்னி பெசன்ட்டின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மற்றொரு பெயர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய ஆன்மீக பணியின் ஒரு பகுதியாக கிருஷ்ணமூர்த்தியின் வளர்ச்சியிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இந்த நிகழ்வு அன்னி பெசன்ட் அம்மையாரின் ஆன்மீக சிந்தனை உலகத்தையும் அவரது மனிதநேய பார்வையையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. அன்னி பெசன்ட் அம்மையாரின் மிகப்பெரிய குணம் அது தலைமைத்துவம் மட்டுமே. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அன்னி பெசன்ட் அம்மையாரின் தலைமைத்துவம் தனித்துவங்கள். தலைமை என்பது பதவி அல்ல, தலைமை என்பது பொறுப்பு, தலைமை என்பது மற்றவர்களை முன்னேற்றுவது, தலைமை என்பது பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பது. அன்னி பெசன்ட்டின் வாழ்க்கையில் இந்த குணங்கள் அனைத்தும் காணப்படுகின்றன. அவர் கல்விக்காக போராடினால், பெண்களுக்காக போராடினார், பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடினார், பெண்களின் கல்வி நலம், சமூக நீதி அதற்காக போராடினார், இந்திய சுயாட்சிக்காக போராடினார். சிறை சென்றாலும் தனது முயற்சியை அவர் கைவிடவில்லை, தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார். இந்திய மக்களுக்காக போராடினால் இந்திய மக்களுக்காகவே அனைத்தையும் அவர் தியாகங்கள் செய்தார். அன்னி பெசன்ட் அம்மையாரின் தனிப்பட்ட குணங்கள். அன்னி பெசன்ட் அம்மையாரின் வாழ்க்கையை பார்த்தால் சில முக்கியமான குணங்கள் தெளிவாக தெரிகின்றன. முதல் குணம் தைரியம். தான் நம்பியதை வெளிப்படையாக சொல்லும் தைரியம், அதை செய்யும் பக்குவம் அனைத்தும் அன்னி பெசன்ட் அம்மையாரிடம் தெரிந்தது. அடுத்தது அவர்களின் விடாமுயற்சி. தடைகள் வந்தாலும் முயற்சியை தொடரும் மனநிலை, தடைகள் வந்தாலும் அதை துவண்டு போகாமல், தோல்விகளை சந்தித்தாலும் அதை தொடர்ந்து முன்னெடுப்பது, அது மாதிரியான விடாமுயற்சிகளில் அவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக இருந்தால், அடுத்து அவருடைய அறிவாற்றல், தொடர்ந்து படித்து சிந்தித்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை மக்களிடம் கொண்டு சேர்த்து நிறைய புத்தகங்கள், நிறைய நிகழ்ச்சிகள், பேச்சாற்றல் மூலம், அறிவாற்றல் மூலம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சிந்திக்க வைத்து செயல்படுத்தி அதில் மிகச் சிறப்பாக பங்காற்றினார். மிக முக்கியமானது அவருடைய சேவை மனப்பான்மை. அவர் தன்னுடைய வாழ்க்கையையே மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினார். அவர் அவருக்காக வாழவில்லை, அவருடைய சொந்த வாழ்க்கையை விடுத்துவிட்டு இன்னொரு நாட்டில் பிறந்ததை விட்டுவிட்டு இந்தியாவிற்காக வந்து இந்தியர்களுக்கு முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினார். அவருடைய நாட்டுப்பற்று மிகவும் ஆழப்பரியது. அன்னி பெசன்ட் அம்மையாரின் முக்கிய வாழ்நாள் சாதனைகள்.
முதலாவதாக

அவர் கல்வித்துறையில் மிகப்பெரிய பங்களிப்பு வைத்தார். இரண்டாவதாக, பெண்களின் உரிமை முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து போராடியது. மூன்றாவது, இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை மீது நம்பிக்கை வைத்து உலகிற்கே அதை எடுத்துச் சென்றது. நான்காவதாக, நியூ இந்தியா பத்திரிகை மூலம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஐந்தாவதாக, ஹோம் ரூல் இயக்கத்தை இந்தியா முழுவதும் முன்னெடுத்தது. ஆறாவதாக, இந்திய சுயாட்சிக்காக அவர் போராடியது. ஏழாவதாக, பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படும் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து நடத்தியது. எட்டாவதாக, 1917 இந்திய தேசிய காங்கிரஸ்

0: சுயாட்சைக்காக அவர் போராடியது. ஏழாவதாக, பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படும் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து நடத்தியது. எட்டாவதாக, 1917 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒன்பதாவதாக, தியோசாபிக் சொசைட்டியின் தலைவராக உலகளவில் பணியாற்றியது. பத்தாவதாக, இந்திய இளைஞர்களும் கல்வி மற்றும் தேசிய உணர்வுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்தது. ஆக, ஒரு பெண் வெளிநாட்டில் பிறந்து இந்தியாவில் வந்து இவ்வளவு மிக சிறப்பான சாதனைகளை செய்தது என்றால் அது அன்னிபெசன்ட் அம்மையார் மட்டுமே. அன்னிபெசன்ட்டின் வாழ்க்கையில் நம்மை மிகவும் கவரும் விஷயம் ஒன்று உள்ளது. அவர் இந்தியாவிற்கு வந்தபோது ஒரு வெளிநாட்டவர். அவர் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியனின் நலனுக்காக போராடிய ஒரு முக்கியமாக தலைவராக மாறினார். உங்களுடைய நாட்டின் மீது மிகவும் நம்பிக்கை வைகள் என்பதில் மிகச் சிறப்பான ஆணித்தரமான நிகழ்ச்சிகளை எடுத்து சென்றார். நிறைவாக பேச இருப்பது அவரின் இறுதி காலம். அன்னிபெசன்ட் தனது இறுதி காலம் வரை கல்வி, ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டிருந்தார். 1933 செப்டம்பர் 20 இதே நாளில் சென்னை அடையாறில் அவர் மறைந்தார். ஆனால் அவரது மறைவுடன் அவரது சிந்தனைகள் மறந்துவிடவில்லை. அவர் உருவாக்கிய கல்வி முயற்சிகள், எழுதிய நூல்கள், நடத்திய பத்திரிகைகள், முன்னெடுத்த அரசியல் இயக்கங்கள், வழங்கிய சொற்பொழிவுகள் இன்றும் நம் நினைவுகளில் தொடர்ந்து இருக்கின்றன, தொடர்ந்து ஒலிக்கின்றன. அன்னிபெசன்ட் அம்மையாரின் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புரிகிறது. ஒரு மனிதரின் பிறந்த இடம் அவருடைய சேவையின் எல்லையை நிர்ணயிக்காது. இன்று நாம் அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறும்போது அவரை பற்றி தெரிந்து கொள்வது மட்டும் போதாது, அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துணிச்சலை கற்றுக்கொள்ள வேண்டும், விடாமுயற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும், சேவை மனப்பான்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வியின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது நாட்டின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்னிபெசன்ட் அம்மையார் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி, நம்முடைய வாழ்க்கை நமக்கானதாக மட்டுமல்ல மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நாம் வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறு மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி, அவர் ஒரு முன்மாதிரி, அது ஒரு விழிப்புணர்வு, அவர் ஒரு சேவை பாடம். அன்னிபெசன்ட் அம்மையாரின் புகழும் சேவையும் சிந்தனைகளும் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கட்டும். அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு எனது அன்பான மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை சிம்மக்கல் அமிர்தம் மினிஹால் வழங்கிய அன்னிபெசன்ட் அம்மையார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: மதுரை சிம்மக்கள் அமிர்தம் மினி ஹால், உங்கள் இல்ல விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அலுவலக மீட்டிங், பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்ற வசதியான முற்றிலும் குளிரூட்டப்பட்ட மினி ஹால். தொடர்புக்கு அமிர்தம் மினி ஹால் ஏசி 60 கீழமாரட் வீதி, மதுரை. செல் 9047775000.
1: பிரம்ம ஞானமும் பாரத சுயாட்சியும் சிறப்புரை வழங்கினார் எஸ் முத்துப்பாண்டி அவர்கள். கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
2: மதுரை சிம்மக்கள் அமிர்தம் மினி ஹால், உங்கள் இல்ல விழாக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அலுவலக மீட்டிங், பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்ற வசதியான முற்றிலும் குளிரூட்டப்பட்ட மினி ஹால். தொடர்புக்கு அமிர்தம் மினி ஹால் ஏசி 60 கீழமாரட் வீதி, மதுரை. செல் 9047775000.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்னை எழுப்பி விட்டுறியா?
6: எதுக்குப்பா, படிக்க போறியா?
5: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
6: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
5: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
7: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
8: இருக்கீங்க. எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
6: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
5: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
8: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
6: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
5: ஓகே.
9: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
10: நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்போ

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால
1: சென்றேனே. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்படும்.

நம்மல்ல பல பேருக்கு பிடிச்ச நாள் கண்டிப்பா அந்த சண்டேவா தாங்க இருக்கும். பிகாஸ் அன்னைக்கு தான் நம்ம லேட்டா தூங்கி எந்திரிக்கலாம், பிடிச்சதை சாப்பிடலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், முக்கியமா ஜாலியா ஊர் சுத்தலாம். அப்படி இருக்க ஸ்பெஷல் சண்டேயா இன்னும் ஸ்பெஷலாக ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குட்டி குட்டி தகவல்களோட பீட்டான சாங்ஸ் கேட்கலாம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அப்படியே ஒரு குஷியான பாட்டோட தொடங்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில தினம்தோறும் ஒரு பிரதம மந்திரி நலத்திட்டம் பத்தி கேட்டு தெரிஞ்சு போலையா, அந்த வகையில இன்னைக்கு எந்த திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜல் ஜீவன் மிஷம் திட்டம். அதுதாங்க கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் வழி பாதுகாப்பான குடிநீர் வழங்குற திட்டம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கிராமப்புற வீட்டுக்குமே குழாய் வழியா பாதுகாப்பான குடிநீரை வழங்கணும்ன்ற நோக்கத்தோட தான் தொடங்கப்பட்டுச்சு. தண்ணிக்காக பெண்கள் வந்து ரொம்ப தூரம் போறதை குறைச்சு ஒவ்வொரு கிராமப்புற வீட்டுக்குமே குழாய் இணைப்பு வழங்கி இணைப்புகளை கண்காணிச்சு சுத்தமான குடிநீரை வழங்குறதுக்காக தான் இந்த திட்டம். கேட்ட தகவலோட அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம், குஷி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி.

0: விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தகவலோட பீட்டான சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததா இன்றைய நாளோட சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. இன்றைய நாளை வேர்ல்டு கிளீன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவுகளை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி மறுசுழற்சி செஞ்சு உணவு கழிவுகளை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது தான். இந்த நாளில் நம்மளும் ஒரு உறுதிமொழி எடுத்து சுற்றுச்சூழலை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் நம்மவர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்றைய நாளோட இன்னொரு சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் தாங்க இன்றைய நாளோட இன்னொரு சிறப்பு. யுனெஸ்கோவால் டிக்ளேர் பண்ணப்பட்ட இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்னன்னா, பல்கலைக்கழக மாணவர்களோட வாழ்க்கையில விளையாட்டு, உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய அதோட முக்கியத்துவத்தெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. கேட்ட இந்த தகவலோட அப்படியே காற்று வேளை திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு, பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே மண் அரிப்பு காரணமாக பாறை ஒன்று பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த போது ரயில் சக்கரத்தின் மீது மோதியதில் ரயில் பாகம் சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற உள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இப்போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் வேதாரண்யம் செல்வ பாரதி அவர்கள். ஐயா, நீங்க வந்து சின்ன வயசுல ரேடியோ கேட்டீங்கல்ல, அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம போன்ல ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட நம்ம ரேடியோ கேட்டுக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம அப்படியெல்லாம் கேட்க முடியாது இல்லையா. ஒண்ணு பேட்டரி போட்டு கேட்கணும், இல்லைன்னா ஆண்டனா இருக்கும், அதை சரி பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை கேட்போம் இல்லையா. அதுல உங்களுடைய அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அப்ப வந்து ஆரம்பத்தில் உள்ள ரேடியோ வந்து அந்த எஃப்எம் மசூதி கிடையாது, பேட்டரி போட்டு ஆன் பண்ணாலே ரேடியோ எடுக்கும். அதாவது தரைவழி சென்னை திருச்சி இலங்கை இதெல்லாம் தரைவழியாவே எடுக்கும். அப்புறம் வந்து எஃப்எம் வந்து நமக்கு வந்து காரைக்கால் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கு, காரைக்கால் மாநிலைக்கு வந்து ஒரு ஆண்டனா வச்சு அப்ப

0: வந்து அப்பதான் அறிமுகமானுச்சு. லேசா ஒரு ரெண்டு நாள் வச்சாக்கா கிளியரா இருக்கும், அந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்ல தெளிவா இருக்கும்.
1: இதோட உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒண்ணு கேளுங்க, கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில இணையலாம்.
0: புத்தம் புது பூவே அப்படிங்கிற படத்துல உன்னிஸ்டன் பாடி இருப்பாரு ஒரு பாட்டு, நல்ல ஒரு மெலோடி சாங்குக்கு வந்து உன்னிஸ்டன் வந்து அவருடைய வாய்ஸ் அழகா இருக்கும். அதுல வந்து செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் என் பாட்டுன்னா சந்தோஷம் தான் இந்த பாடலை ஒளிபரப்புங்க.

0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் வேதாரண்யத்திலிருந்து செல்வ பாரதி. நீங்க வந்து ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு சொன்னீங்க, அதே நேரத்துல மருத்துவ துறையில ஒரு தொழில இருப்பதாகவும் சொன்னீங்க. உங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்களேன்.
1: மனைவி பேர் வந்து வனிதா, மகன் வந்து சித்தார்த். அவன் வந்து இப்ப பிளஸ் 2 முடிச்சிட்டு இன்ஜினியரிங் வந்து இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான்.
0: ரொம்பவே அழகா உங்க குடும்பத்தை

0: முகப்படுத்தினீங்க. இதோட உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று கேளுங்க.
1: விடுதலைங்கிற படத்துல வந்து இளையராஜா பாடியிருப்பாரு. இளையராஜா இசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழி நெடுக காட்டு மல்லி முன்னக்கீழ தொடங்கின அவருடைய பயணம் அப்படியே மாறாம இருக்கும் அந்த பாட்டுல.
0: கண்டிப்பா கேட்டுட்டு வந்துடலாம் சார்.

0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் வேதாரண்யத்திலிருந்து செல்வ பாரதி. இன்றைய வானொலி நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, அதே சமயத்துல உற்சாகத்தை தரக்கூடியதாவும் இருக்கு சொல்லுங்க.
1: நிச்சயமா நம்ம உற்சாகப்படுத்துறதுன்னா அது வானொலி நிகழ்ச்சி தான். அதாவது தொலைக்காட்சி பார்த்தா நமக்கு தூக்கம் சோகம் இதுதான் வரும். ஆனா வானொலி வந்து நிச்சயமா ஒரு உற்சாகப்படுத்துறதா இருக்கு. மாணவர்களுக்கும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சிகளை தருது. அதே மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புறதுனால அதுல வந்து என்னென்ன நம்ம சாகுபடி பண்ணலாம் அதையெல்லாம் நம்ம வந்து வானொலி மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் வந்து சமுதாய விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மருத்துவ குறிப்புகள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம செலவு பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து இவங்க வானொலி மூலமா நம்ம பல்வேறு மருத்துவ குறிப்புகளையும் அதுக்கான விளக்கங்களையும் மருத்துவ வல்லுநர்கள் தரும்போது அதை நம்ம கேட்டு பயனை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு மேடம்.
0: நிச்சயமாங்க சார், கண்டிப்பாக வானொலி வந்து பல்வேறு தகவல்களை நம்மளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு. இன்னமும் நம்மளுக்கு நிறைய தகவல்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கு. இதோட உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாடலை கேளுங்க.
1: ரிக்ஷா மாமா படத்துல வந்து தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரொன்று வந்ததோ என்ற பாடல். இந்த பாடல் வந்து அதாவது ஒரு பெண்மை வந்து தாய்மை அடையும் போது அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அந்த நாயகனும் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படி அந்த நாயகன் பாடும் பாடல் தான் இந்த பாடல். எஸ்பி பாடல் பொறுமை ரொம்ப அழகா பாடியிருப்பாரு இந்த பாடலை ஒளிபரப்புங்க மேடம்.

இந்த பூவைக்கு பூ வைத்து சூடிடும் மாமனுக்கு நல்ல தோதரியின் தோகையில் சோத்திடும் மாமனுக்கு பண்புக்கும் பங்குக்கு ஆள் வர போகுது.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். இப்போ நம்ம வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து வானொலி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த உதவிகள்லையும், இல்லை நீங்கள் ஒரு விவசாய குடும்பம்னு சொன்னீங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறதுலையும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க?
1: கண்டிப்பா அவங்க வந்து துணைவியா இருங்கிறவங்க நிச்சயமா வாழ்க்கைக்கு துணையா தான் இருக்கிறாங்க. என்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே, இப்ப நம்ம வேலைக்கு போறோம்னா அவங்க காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து மத்தியம் அடுத்த சாப்பாட்டுங்க ரெடி பண்ணி எல்லாம் தயார் பண்ணி அனுப்புவாங்க. இதுமாரி நம்ம வானொலி நிகழ்ச்சியில கலந்துக்கிறது போறது எல்லாத்துக்குமே அவங்களும் ஒரு ஊக்கமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி எல்லாமே மத்த வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே அவங்க கவனிச்சுக்குவாங்க, மொத்த துணையா தான் இருக்கிறாங்க. மேடம்,
0: உங்க மனைவிக்காக ஒரு பாடல், என்ன பாடல் கேப்பீங்க?
1: கர்ணா படத்துல இருந்து மலரே மௌனமா.
0: ரொம்ப அழகான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடியிருப்பாங்க.
1: இந்த பாடல் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல் மேடம்.
0: நிச்சயமா கேட்டுட்டு வந்துடலாம் இணையதான் பாடலுக்கு பிறகு.

0: நிகழ்ச்சியை நிறைவா நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எல்லாரும் வானொலி கேட்கணும். அதாவது மத்த ஊடகங்கள் வந்து இப்ப செல்போன்னா நமக்கு உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும், தொலைக்காட்சினாலும் வேஸ்ட் ஆகும். ஆனா வானொலி வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டே பார்க்கலாம். அதனால எல்லாருமே வந்து வானொலி கேட்கணும். வானொலி வந்து நம்ம வந்து ஒரு செதுக்குகின்ற ஒளி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து வானொலி வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, நம்மை பழுது நீக்கும் சாதனம் அப்படின்னு தான்
0: சொல்லணும்.
1: அனைவரும் வானொலி கேட்கணும், மற்றவர்களையும் கேட்க சொல்லணும்.
0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே அழகா பதில் சொன்னீங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நேயர்கள் சார்பாகவும் மதுரை வானொலி நிலையத்தார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.
0: இதுவரை இணைந்திருந்தோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் வேதாரண்யம் செல்வபாரதி. நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாடி லட்சுமி பிரியா.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: event is what we are talking about. So that will be in action. Plenty, plenty in store, and we will be giving you updates at regular intervals.
1: तो हमारे साथ इन अपडेट के लिए बने रहिए और अगले अपडेट के साथ मैं और दर्पण आपके साथ फिर से जुड़ेंगे ठीक 12:30 बजे.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில பொன்னியின் செல்வன் 2 மற்றும் அயோத்தி திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்க போறோம். முதலாவதா அயோத்தி திரைப்படத்தோட பாடல் தான் கேட்க போறோம். 2023 மந்த்ரா முருகன் இயக்கத்திலையும் என்.ஆர். ரகுநந்தர் இசையிலையும் உருவான திரைப்படம் தாங்க இது. அயோத்தி திரைப்படத்துல இருந்து முதல் பாடல் கேட்க போறோம், மதிச்சியம் பாலா குரலில்.
5: கருவமர காடு இது ராமேஸ்வரம் ஊரு, உப்பு காத்து வீசும் இது உண்மை கதை பாரு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் வந்து அயோத்தி மற்றும் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அயோத்தி திரைப்படத்தோட அடுத்த பாடலாக கேட்கலாம் பிரதீப் குமார் குரலில்.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் வந்து அயோத்தி திரைப்படத்தோட பாடல்கள் கேட்டவங்க, அடுத்ததா பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்க போறோம். பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தோட முதல் பாடலாக கேட்கலாம் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் இப்போ வந்து நம்ம பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்டுட்ருக்கோம். 2023 ஆம்

ஆண்டில் மணிரத்னம் இயக்கத்திலையும் ஏ ஆர் ரஹ்மான் இசையிலும் வெளிவந்த திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன் 2. பொன்னியின் செல்வன் 2 ஓட அடுத்த பாடல் கேட்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் குரலில்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்ருக்கீங்க இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்து பொன்னியின் செல்வன் 2 மற்றும் அயோத்தி திரைப்படத்தோட பாடல்கள் கேட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்போம். இன்னைக்கு இருபட பாடல்கள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லி அஞ்சலாக.

சூரஜ தேரா ஜடுத்தா ஜல்தா கர்திஷ் மே கர்தா.

மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் பாலவாக்கத்தில் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சாலையின் நடுவே விழுந்த மரத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மூத்த ஊடகவியலாளர் பாய

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஸ்நேகிதியே. தோழிகள் மட்டும் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தோழிகளுக்கு பிடிச்ச பாடல்கள் அதை வந்து நேரலையில் கேட்டு மகளெல்லாம் 25, 30, 170 மற்றொரு எண் 25, 30, 171 என்ற எண்களில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், படித்ததில் பிடித்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அழைப்பாளி தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: தேனில சொன்ன அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கும் மேடம், சொல்லுங்க. என்ன பட்டு பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு விடுதலை, பழைய விடுதலை பட்டுல இருந்து. நீல கூயில்கள் ரெண்டு மாலை போடுறேன் என்று கூவித்தீரியும் தாவித்தீரியும் ஆயிரம் ஆசைகள் கொண்டு. அந்த பாட்டு
0: நல்லா பாடுறீங்க சொல்லதான் மேடம், நல்லா இருக்கு. இந்த படம் வந்து 1986 வெளிவந்தது. கே விஜயன் அவருடைய இயக்கம். படத்துக்கு இசையமைத்திருந்தவங்க சந்திரபோஸ். வாலியோட பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பாடுறாங்க. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்க. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கு.
1: நன்றி.
0: இதோ பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஹெச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நண்பகல் நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. தொழில்கள் மட்டும் பங்கு வரக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை பெண்கள் கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 இப்போ இணைப்பில் யார் காத்துட்ருக்காங்க? சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: நம் மதுரை வானொலிக்கும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் இனியான நண்பகல் வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் அயம்புத்தூர்லேருந்து கலைசெல்விங்க.
0: வணக்கம் கலைசெல்வி, சொல்லுங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் வந்துட்டு நதியை தேடி வந்த கடல்.
0: ஓகே,
1: அதில் வந்துட்டு தவிக்குது தயங்குது ஒரு மனது.
0: ஓகே ஓகே, 1980s வந்த படம் இது. பி லெனின் வந்து படத்தை இயக்கியிருக்காங்க. இளையராஜாவோட இசையமைப்பிலும் பஞ்ச அருணாச்சலம் பாடல் வரிகளுக்கு ஜெயச்சந்திரன், எஸ்பி சைலஜா உங்களுடைய விருப்ப பாடலாக நதியை தேடி வந்த கடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: நேரம் 12:16.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா குடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 12:17 உடம் சிநேகிதை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் இந்த பிள்ளை வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
4: ஹலோ சார்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சோமசுந்தரி மேடம், நிகழ்ச்சியில் வந்து என்ன பாட்டு கேட்கலாம், ஏதாவது தகவல் எதுவும் சொல்ல போறீங்களா?
4: இல்ல சார்.
0: சரி பரவாயில்ல, பாட்டு தான்.
4: பாயம்புள்ளி
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? இளையராஜா மியூசிக்ல வாலியின் பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. நீங்க கேட்ட பாடலை மலேசியா வாசுதேவன், பி சுசிலா பாடுகிறார்கள். கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:22.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: நேரம் 12:24 சிநேகிதிய நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். அடுத்த தோழி நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. யாருன்னு பார்த்துருவோம். வருக, வணக்கம்.
3: ஹலோ.
0: ஆ, வணக்கம். யார்
3: பேசுறீங்க?
0: அன்பான வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: சகுந்தலா ஜெயகிந்துபுரம் சார்.
0: ஓகே, உங்களுக்கு நிகழ்ச்சி என்ன பாட்டு வேணும்?
3: கருணா படத்துல மலரே மௌனமா. திருவாசகத்துல ஒரு 6 வரி படிக்கவே பிடித்தவை.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க விரைவா சொல்லுங்க.
3: உன் வாய் பிழைக்கணும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே சொல்லுவார்க்கு இறங்கி இருந்து அருள்சை செய்ப்பா திருப்புலியூர் பெருநீர் புனல் கங்கை செங்கடை மேல் வைத்த தீவண்ணனே. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி மேடம், நன்றி மேடம். சகுந்தலா தேவி அவருடைய விருப்ப பாடல் கருணா படத்திலிருந்து வருகிறது. இந்த படம் 1995 செல்வாவின் இயக்கத்திலும் வித்யாசாகரின் இசையமைப்பில் வெளிவந்த படம். வைரமுதியின் பாடல் வீரர்களுக்கு எஸ்பி பாலசுமணி எஸ் ஜானகி பாடுகிறார்கள்.

0: எழுதி அனுப்புங்க. காற்றறிவின் கடிதம் மலர்கள் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை பற்றி எழுதுங்க. சரி, பி வாசுவோட இயக்கத்தில் ஏதோ செந்தமிழ் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
1: அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க சார்.
0: ஆமா,
1: அவங்க அவங்க எல்லாம் சார் விடிய கால டெய்லி எந்திரிச்சு காலையில தேங்காய் ஒரு நாள் சில்லு இருந்தா போதும் சார், அதை அரைச்சு அப்படியே பாலா எடுத்து ரேசா சூடு பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அதுல குடிச்சா அந்த ஒரு மாட்டைக்கு ரெகுலரா பாலா பண்ணா அவங்களுக்கு அவ்வளவா வராது சார்.
0: ஓ பரவாயில்ல, ஒரு சிறு குறிப்பு சொல்லியிருக்கிறீங்க. மகிழ்ச்சி, நீங்கள் கேட்ட பாடல் செந்தமிழ் பாட்டு பாடலேருந்து இடம்பெறுகிறது. எஸ்பி பாலசுரன் குரல் கேட்டு மகிழ்வோம். நன்றி.

0: நேரம் 12:43.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் அவர்களை அடுத்த சகோதரி சந்திக்க இருக்கிறோம். ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கேன். உங்க அறிமுகப்படுத்திக்கங்க. கௌரி குருசாமி, சொல்லுங்க மேடம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, அருமை அருமை, நல்லா பாடுறீங்க. 1999 வெளிவந்த படம். எஸ் எழில் அவங்க வந்து இயக்கிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்பில் முத்து விஜயன் பாடுறவர்களுக்கு ராஜேஷ் பாடுறாரு. கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் 12:52, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகித நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார்
1: பேசுறீங்க?
0: ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: ரகசியமான
0: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 12:56 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நிறைவான அழைப்பாளர் சகோதரி சந்திப்பம் வருக. வணக்கம். ஏன் இவ்வளவு தாமதமாக வர்றீங்க, அப்புறம் தாமதமாக பேசுறீங்க? சரி, உங்களுக்கு எந்த மதம் பிடிக்கும்?

0: அப்படின்னு கேட்டால் தாமதம் பிடிக்கும் சொல்லணும், வேற எதுவும் சொல்லிடாதீங்க. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க,
1: மாணிக்க தொட்டில் படத்துல
0: ஓகே, பாடல் ஒலிக்கிறது மல்லிகா மேடம். இதோ பாடலை கேட்டு மகிழ்வோம்.

ஓகே நேர்களே, இதுவரைக்கும் சிநேகிதே நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள்லாம் கேட்டு மகிழ்ந்தார்கள். யார் யாரெல்லாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சென்னையிலேருந்து சொர்ணலதா, அதே மாதிரி மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி, மதுரையிலேருந்து சோமசுந்தரி, அப்புறம் சகுந்தலா, திருமங்கலத்திலேருந்து பாண்டியம்மாள், மதுரையிலிருந்து கௌரி குருசாமி, பூங்கோதை, அருப்பு ஓட்டிலிருந்து மல்லிகா, இவங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு மகிழ்ந்தார்கள். மிக மகிழ்ச்சியை பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் இனிதே நிறைவேறு சிநேகிதே நிகழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே. அதுவரை அன்பு வணக்கம் விடைபெறுவர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு சில பாடல்களை எத்தனை தடவை நம்ம கேட்டாலும் அதே ஃபீல் கிடைக்குங்க. பிகாஸ் அந்த சாங்ஸ் கூட நமக்கு நிறைய மெமரிஸ் கூட இருக்கும், அதனால எப்பவுமே மறக்கவே முடியாது. அப்படி காலத்தாலும் நம்ம நினைவுகள்லேருந்து அழிக்க முடியாத கானங்களை தான் கேட்க போகிறோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில், ஆலங்குடி சோமு வரிகளில், சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், ஏ ஆர் கோமலா மற்றும் ஆர் ஜமுனா ராணி ஆகியோர் குரல்களில் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

காலத்தால் அழியாத கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ் பண்ணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி வழங்கக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா ஆகியோர் குரல்களில், ஆலங்குடி சோமு வரிகளில், குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து.

இழுக்குது அன்றை போல் முழிக்குது, அங்கொண்ணு இழுக்குது அன்றை போல் முழிக்குது, ஆட்டத்தை ரசிக்கவில்லை காலை தான் ரசிக்குது.

நினைவுகளிலிருந்து நீங்காத கானங்களாய் வசந்த கானங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
5: ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: அவங்களுக்கு பிடித்த திரைப்படமா ராஜராஜ சோழன் திரைப்படத்தையும் சொல்லிருக்காங்க.
1: நல்லது. மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் பாத்தீங்கன்னா எனக்கு பச்சை நிறம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க.
0: அவங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் ராக்கெட்ரி திரைப்படம் சொல்லிருக்காங்க. அப்புறம் மோகே சிவா அவர்களுக்கு வந்து பட்டன் ரோஸும் ரெட் கலரும் ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அந்த கலர் வந்து எங்க இருந்தாலும் பார்த்து ஈஸியா அடையாளம் காண முடியற அளவுக்கு இருக்கனால அந்த கலர் பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த திரைப்படம் வந்து திருவிளையாடல்.
1: அதே மாதிரி நாமக்கல் இருந்து செல்வராஜ் பாத்தீங்கன்னா பச்சை கலர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எனக்கு வரலாற்று திரைப்படங்கள்ல கர்ணன் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க.
0: அதுக்கப்புறம் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்களுக்கு வந்து பேரட் கிரீன் ரொம்ப பிடிக்குமாம். அதே மாதிரி வந்து பூம்புகார் திரைப்படமும் பிடிக்கும்.
1: அதாவது நம்ம பாஷையில சொன்னா கிளிப்பச்சை. நிறைய இடத்துல ட்ரெஸ் எடுக்க போறாங்க, எனக்கு கிளிப்பச்சை கலர்ல ட்ரெஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. சோ உஷா முத்துராமன் பாத்தீங்கன்னா அவங்களும் பச்சை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லி கரெக்டான பதிலும் சொல்லி வரலாற்று திரைப்படங்கள்ல ராஜராஜ சோழன் திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கப்புறம் சூரிய நாராயணன் கைத்தறி நகர்ல இருந்து அவருக்கு நீலவண்ணம் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிடிச்ச திரைப்படமா வந்து சிவகங்கை சீமை திரைப்படம் சொல்லியிருக்காரு.
1: அதே மாதிரி சகானா வந்து எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும், பாரபட்சமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: அப்புறம் அள்ளிநகர்ல இருந்து எஸ் மகாதேவன் அவருக்கு வந்து வெள்ளை நிறம் ரொம்ப பிடிக்குமாம். அவருக்கு பிடித்த திரைப்படமுமே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் தானா.
1: ஸோ இரண்டாவது முறையாக வருது. அதே மாதிரி வீரதுரை அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெள்ளை கலர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரலாற்று திரைப்படங்களில் பொன்னியின் செல்வன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கடுத்ததாக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நீல நிறம் பிடிக்குமாம். அவருக்கு பிடித்த திரைப்படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம்.
1: அந்தோணி ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளை நிறம் தான் பிடிக்கும், ஏன்னா அது வந்து நேர்மையை குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கடுத்ததாக கணேசன் அவர்களுக்கு வந்து சிவப்பு நிறம் பிடிக்குமாம். அவருக்கு பிடித்த திரைப்படம் வந்து மதுர வீரன்.
1: குருபரன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ, அதாவது நீ வானத்தில் உள்ள அந்த ஊதா கலர் இருக்குல்லையே, அது ரொம்ப பிடிக்கும். அதே
0: மாதிரி இந்த கலரும் பிடிச்சிருக்கு.
1: ஆமா, ஸ்கைனா யாருக்கு தான் பிடிக்காது. சிவாஜி நடிச்ச எனக்கு எல்லா வரலாற்று திரைப்படங்களும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கடுத்ததா சுமதி பாபு அவர்களுக்கும் வந்து நீல நிறம் தான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடித்த வரலாற்று திரைப்படம் வந்து காளிதாஸ். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே வந்து உலகில் உள்ள மிகப்பெரிய பறவைக்கு ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க.
1: இவ்வளவு நேரம் மூன்று கேள்விக்கு பதில் சொன்ன நேர்களை பார்த்தோம். இப்ப வந்து ரெண்டு கேள்வி, அதாவது கலர் பிளஸ் வந்து படங்கள். சபிதா அவர்கள் எனக்கு எல்லாமே லைட் கலர்ஸ் ரொம்பவே பிடிக்கும், அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: மைக்கேல் பாளையத்துல இருந்து வில்லியம் அவர்களுக்கு வந்து கிரீன் கலர் பிடிக்குமாம். அப்புறம் வந்து இந்த ஆஸ்ட்ரிச்ன்ற கேள்விக்கு பறவைக்கு வந்து ஆஸ்ட்ரிச்னு கரெக்டா பதிலும் சொல்லியிருக்காங்க.
1: அன்புராணி பாத்தீங்கன்னா எனக்கு பிங்க்கும் ப்ளூவும் பிடிக்கும், அதே மாதிரி மிகப்பெரிய பறவையில ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லி கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கப்புறம் மீரா வெங்கடராமன் வந்து அவங்களுக்கு பச்சை நிறம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த வரலாற்று திரைப்படம் வந்து கர்ணன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி வேலாயுதம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும், அதே மாதிரி திரைப்படத்தில் வந்து கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கடுத்து மாயாண்டி ஞானகுரு அவர்களுக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா வந்து அது வானத்தோட நிறம், அந்த கலர் அவருக்கு பிடிச்சனால ப்ளூவும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்த திரைப்படம் வந்து மனோகரா.
1: ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் சம்மந்தமான கேள்விக்கு மட்டும் பதில் சொன்ன நேர்கள் யார் யார், அதாவது பிடித்த கலர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராமன் அவர்கள் ப்ளூ சொல்லியிருக்காங்க. கல்யாணி சரவணன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டு சொல்லியிருக்காங்க.
0: ராமன் அவர்கள் வந்து வெள்ளை சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது வந்து தூய்மை நிறம் அப்படின்னு அவர் என்றனால அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து மாதாவரத்துலேருந்து வீரராகவன் வந்து ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு வந்து எல்லோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
1: சங்கர பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சொல்லியிருக்காரு. பாரிவள்ளல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சொல்லியிருக்காங்க. கணேஷ் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பர்பிள், வித்தியாசமான கலர், ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க இல்லையா, பர்பிள் பிடிக்காங்க. துவாரகன்
0: அவர்களுக்கு வந்து மாநிறம்னா ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அவரும் வந்து மாநிறத்துல இருக்கிறனால அந்த கலர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா.
1: ஸோ அடுத்ததா மூன்றாவதா கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்ன நேர்கள், அதாவது திரைப்படத்தில் ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம்னா எதாவது சொல்வீங்க அப்படின்னு கேட்டதுல வந்து பாத்தீங்கன்னா ரவி அருணாகிரி அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: அவங்கள தொடர்ந்து மணிகண்டன் நம்பி, திருமுருகன், சுகன்யி, அவங்க மூணு பேருக்குமே வந்து ராஜராஜ சோழன் திரைப்படம் தான் பிடிக்குமா. அதுக்கடுத்து பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்களுக்கு வந்து மதுரை வீரன் படம் பிடிக்குமா. ஹரிஹரனுக்கு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் பிடிக்குமா.
1: சூப்பர் நேரில் அதாவது நேற்று கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்ன எல்லாரையுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுடைய பெயரும் இடம்பெறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு

0: என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் சொல்லிடுறோம். டானு போய் டக்குன்னு உங்கள் ஃபோனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேரும் நாளைய நிகழ்ச்சியில் வளம் வரும். அந்த வரிசையில் இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டம் எது அப்படின்றதான் முதல் கேள்வி.
1: ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நடிகர் விவேக் அவர்களின் சிறந்த வசனமா உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.
0: அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க விடுமுறை கிடைத்தால் என்ன செய்வீங்க, அது யாருக்கு தாங்க பிடிக்காது. ஸோ ஃபோன் எடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைய நிகழ்ச்சியில் உங்களுடைய பேரும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்ன எல்லா நேர்களுக்குமே நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மீண்டும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அளிக்க முடியாத கணங்களாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கணங்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டு தொடர்ந்து இணைந்திரிகள் நேர்களே.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். காலத்தால் அழிக்க முடியாத கானங்களாய் வசந்த கானங்கள் வளம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? மரகதம் படத்தோட நிறைவு பாடலாக பாடலோட நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2 மணி.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்க போறீங்க கவிதைகளும் கானங்களுமாய் மாறி மாறி உலாவரும் கவிதை அரங்கம். மதிய வேளையில சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு லீவுனால ஈவினிங் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் ஒரு குட்டி உறக்கத்தை கூட நல்லா இருக்கும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி, கூடவே நம்ம ஆகாஷ்வாணி வானொலியும் டியூன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுடைய பொழுது ரொம்பவே சூப்பரா ஜாலியா போகும்னு சொல்லிட்டு கருத்து ஆஃப் தி டே கேட்டலாமா? அதாவது நம்ம எப்பயுமே கடைசியா வரது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தப்பே கிடையாதுங்க. இப்போ ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி கல் தான் டாப்புக்கு போகும், ஃபர்ஸ்ட் வர கல் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகும். அதனால லாஸ்ட்டாக வாங்க, ஆனால் கரெக்டாக செய்யுங்க, என்றைக்குமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகளை போயிடலாம். என்ன ஸ்பெஷல் கண்டிப்பா என்ன ஸ்பெஷல் நான் சொல்றேன்.

மறக்காம கேளுங்க, கேட்டுட்டு தெரியப்படுத்துங்க. அந்த வரிசையில முதல்ல யாரோட பேரு வரப்போது கிட்டலாமா? கார்மேக கூந்தலழகி, கனிவான குணத்தழகி, காலமெல்லாம் அவளின் புகழ் காவியமாய் நிலைத்திருக்கும். யாரு? பேரை கேட்டுட்டு வாங்க.

0: இருக்கட்டும் சரி, அடுத்ததா இன்றைய கவிதரங்கம் நிகழ்ச்சியில பெண்களோட பேரை வச்சு கவிதைகள் மற்றும் பாடல்கள் கேளு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா யாரோட பேரு? இந்த பேர் இருக்கிறவங்க எல்லாருமே அலர்ட் ஆயிருங்க. நீங்க முதல் சொல்லுங்க, அப்பதானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஓகே, கவிதை வாசிச்சிடலாமா?
1: விண்ணில் உழவும் வெண்ணிலவாய் மண்ணில் உதித்த பேரழகு, வெண்ணிலா என்னும் பேரினிலே வெளிச்சம் தூவும் தேவதை அவள்.
0: ஸோ அந்த கவிதையிலே அவங்களோட பேர் வந்துருச்சு, இருந்தாலும் பாடலை கேட்டுட்டு வாங்க.

ஒரே வெக்கு வெக்கமா வருது, என்ன செய்யறதுன்னே தெரியலையே. யாருக்குப்பா யாருக்கு ஆட வெண்டிலாக்குதா? பெண்களின் பெயரை வச்சு கவிதைகள் மற்றும் பாடல்கள் விளம்பர கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா யாரோட பேரு?

அதாவது இந்த மாதிரி பேர் வச்சு அவங்க ரொம்ப லக்கி, இந்த மாதிரிலாம் நம்மள யாரும் சொல்லிட மாட்டாங்களா, யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே சொல்லிட்டா தாங்க உண்டு, அப்படி என்னப்பா பேரு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? வானில் வாழும் தேவதையாய் மண்ணில் புதித்த பேரழகு, ஏஞ்சல் என்னும் தேவதை அவள் என்றும் இனிதே வாழ்ந்துடுவாள். ஏஞ்சலுக்கான கவிதை கேட்டுட்டோம், ஏஞ்சலோட பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மாநகரின் காற்றலிகளை கேட்டுட்டு ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.99. சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. இருந்தாலும் எனக்கு சாப்பிட்ட மயக்கத்துல தூக்கம் வருது. நான் தூங்க போறேன் அப்படின்னு நினைச்சாலும் என்னுடைய பேர் அடுத்து வரலாம் இல்லையா, அதனாலதான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்களோட பேர் தான் அடுத்து வரப்போகுது. என்ன பேரு கேட்டலாமா? கனியமுதம் போன்ற சொற்களால் கவிதை பாடும் குயில் அவள், கனிவான பேச்சால் அனைவரின் நெஞ்சத்தில் இடம் பிடிப்பாள். யாருப்பா? பாடலை கேளுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க

பகல் 2:41 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய ஸ்பெஷல் பெண்களோட பெயர்கள் மற்றும் பெண்களோட பேரை வச்சு கவிதைகள் மற்றும் பாடல்களாய் வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த வரிசையில அடுத்ததா, ஏன்னா இப்போ வந்து நிஷா வந்து ஒரே ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்ததா யாரு ஹாப்பியா இருக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காவியம் சுமக்கும் படைப்பவனின் அழகிய கவிதை நீ, உன் இதழ்கள்

சாவியா ஓவியா நோ வேணாயா லவ்வியா வாட்டியா நீ மவோயா டாவியா ஓவியா நோ வேணாயா லவ்வியா வாட்டியா மீ வெரி சோகம்யா நெஞ்சில அம்பு விட்ட சிட்டி கிட்ட

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க கவிதை.

மற்றும் கானங்களும் மைக்காவிதை அரங்கம். இன்றைய சிறப்பு பெண்களோட பேரை வச்சுதான் கவிதைகள் மற்றும் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா யாரோட பேரு? அதனப்பா நாங்களும் கேட்குறோம், யாரோட பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்போ கவிதை வாசில்லாமா? உன் பெயரை உச்சரிக்கும் போதே உதடுகளில் தேன் ஊறும் அழகிய நாமம், ரத்தனம் போல் மின்னிடும் உன் புன்னகையில் கவிதையும் நதியாக பாயும். இந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்காங்களே, யார் அந்த லேடி?

நிகழ்ச்சியில பெண்களோட பேர் மற்றும் படங்களாய் வளம் வந்த கவிதையரங்கம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ஸோ இன்றைய நாளில் உங்களோட பேர் வந்துச்சு அப்படின்னா மறக்காம அம்மா அப்பா என்னோட பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடிதத்தில் எழுதி அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் காற்றல் வரியம் கடிதமலர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சிக்கிக்குளம் மதுரை 2. பெண்களின் பெயர்களை வைத்து வளம் வந்த கவிதையரங்கம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

45 நொடி. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தமுகிலாலும் 15 சென்டிமீட்டர். புதுச்சேரி திருக்கனூர், தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி 12 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 10 சென்டிமீட்டர், புதுச்சேரி 9 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், வால்பாறை, உபாசி, திருபுவனம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி 10 கண்ணு, ஹோசூர், மேலூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாற்றாம்பள்ளி, பெண்ணாகரம், ஒகேனக்கல், விருதுநகர், உசிலம்பட்டி, ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சீகூர், தானியமங்கலம், ராயக்கோட்டை, கீழச்செருவாய், ஆனைமடுவு அணை, காரியாக்கோவில் அணை, நேமூர், வேடசந்தூர், தென்கனிக்கோட்டை, முகையூர், நாகப்பட்டினம், மேலாலத்தூர், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், லக்கூர், பாம்பார் அணை, கேதண்டப்பட்டி, காரியாப்பட்டி, லபைக்குடிக்காடு, மூங்கில் துறைப்பட்டு, அண்ணாமலை நகர், பெரம்பலூர், கஞ்சனூர், பாடாலூர், கொள்ளிடம், ஜமனாமரதூர், நெய்வேலி, திருவெண்ணைநல்லூர், நெடுங்கல், பாலக்கோடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை, சிதம்பரம், கெடார், கெளவரப்பள்ளி அணை, பரூர், மேலூர், ஸ்ரீமுஷ்ணம், பெனுகொண்டாபுரம், சின்கோனா, மேட்டூர், சேந்தூரை, குடியாத்தம், தேவக்கோட்டை, திண்டிவனம், முண்டியம்பாக்கம், செங்கம், திருப்பூண்டி, பரமக்குடி, தியாகதுர்கம், தண்டராம்பேட்டை, சீர்காழி, சிவகங்கை, சேத்தியாத்தோப்பு, புவனகிரி, புதுவேட்டக்குடி, வேளாங்கண்ணி, கடவனூர், கோலியனூர், கொடை

0: கொடைக்கானல், ஆம்பூர், காரைக்குடி, தளி, கொடைக்கானல், படகு, குழாம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரிதளவில் மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. பாளையங்கோட்டையில் பதிவான மிக அதிகள வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், தருமபுரி பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ், அதிக அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முறை அறிவிப்பு. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அப்பகுதியில் குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாள் 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கில் தொடர்ந்து நகர்ந்து மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில், அதாவது வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் 23ஆம் தேதி அன்று மையம் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற ஃபரோஸ்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 15.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 75 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இளையராஜா இசையில், ஆஷா போஸ்லே, ஹரிஹரன் மற்றும் ராணி முகர்ஜி ஆகியோர் குரல்களில் ஹேராம் திரைப்படத்திலிருந்து.

மென்மையான மெட்டுகளின் தொகுப்பாய் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரம்யா என்எஸ்கே ஆகியோர் குரல்களில் நா முத்துக்குமார் வரிகளில் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சைந்தவை குரலில் நாமுத்துக்குமார் வரிகளில் தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து.

மென்மையான மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டுகள், மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், சுதா ரகுநந்தன் குரலில், தாமரை வரிகளில், மரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: शांत बालियान का मुकाबला ईरान के सोहेल मौसवी से होगा।
1: Yes, and we will keep you updated about these events as and when they happen. But in case you missed out on the earlier updates, let's give you a quick rundown of what has transpired in Japan today. Starting with shooting.
0: शूटिंग की बात करते हैं। सबसे पहले शूटिंग में आए हैं दो मेडल जो कि हमें मिले हैं 10 मीटर एयर राइफल विमेन्स टीम में। ये जीते हैं हमारी टिकड़ी ने एला वनिल वला रिवन सोनम मस्कर विदर्सा विनोद ने। वहीं इसी के इंडिविजुअल प्रतिस्पर्धा में एला वनिल ने सिल्वर मेडल अपने नाम किया।
1: Right, and in the hockey stadium also, India were the dominant force. The men's team started off their campaign with a 13-1 win over Indonesia. Meanwhile, the women were a step ahead. They defeated Uzbekistan by 19-0.
0: क्रिकेट की बात ना हो ऐसा कैसे हो सकता है, तो क्रिकेट में भारतीय महिला टीम ने अपना कदम रख लिया है। फाइनल में भारतीय महिला टीम ने बांग्लादेश को 114 रन से हराकर फाइनल में प्रवेश किया है और अब वो गोल्ड मेडल के लिए श्रीलंका से भिड़ेगी।
1: यस, शेफाली वर्मा स्कोर्ड अ सेंचुरी टुडे, 100 नॉट आउट ऑफ 49 बॉल्स। शी वाज द स्टार, कंप्लीटेड 100 सिक्सेस इन T20I क्रिकेट। सो डिड स्मृति मानधना, हु हैज नाउ आल्सो बिकम द ऑल टाइम लीडिंग रन getter in women's T20I. So, two medals coming in shooting, one in the individual event in the women's 10 meter air rifle, one in the team event, and by the virtue of qualifying for the finals, the women's cricket team is also assured of a silver. Another athlete of ours is assured of at least a bronze, and that is Suchika Tarial in MMA in the 60 kilogram category. She defeated her Mongolian opponent in the quarterfinal and got herself into the semi-final. Meanwhile, in the badminton court, led by PV Sindhu, the Indian women's team in the team event also went off to a winning start. PV Sindhu won her match in straight sets, and so did Tanvi Sharma and Unnati Huda. 3-0 against Kazakhstan, India into the quarterfinals in this event as well.
0: चलते चलते एक नजर डाल लेते हैं मेडल टैली पर, जहां भारतीय टीम अभी 10वें पायदान पर ही काबिज है दो सिल्वर मेडल के साथ, और पहले पायदान पर है चाइना की टीम।
1: Right, so those two silver medals for India. However, remember, two more are confirmed. They are not yet reflecting on the medals table. However, we hope that they get converted into gold. Still early days, still a lot of medals to be won, and we will keep you updated. You were listening to the live updates of the 20th Asian Games live on Akashvani.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். இது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நிக்கில் மேத்யூ, சாதனா சர்கம், சௌமியராவ் மற்றும் சின்மயி ஆகியோர் குரல்களில், யுகபாரதி வரிகளில் பீமா திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மனதிற்கு இதமான ராகங்களாய் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், சின்மயி ஸ்ரீபதா குரலில், தாமரை வரிகளில், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டு இணைந்திருக்கிறீங்க மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஸ்ரீ ஸ்ரீராம் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் ஆகியோர் குரல்களில் வானம் கட்டட்டும் திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மனதை வருடும் இதமான ராகங்களாய் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் விவேக் சிவா மற்றும் மெர்வின் சாலமன் ஆகியோர் இசையில் கே சிவாங்கி குரலில் என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்திலிருந்து.

வழங்கும் நம் கார்த்திக் நேதா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தமிழக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற பாரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 30.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 ஜீலர் வசந்தன் கோவ்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: என்ன
2: அதாவது ஸ்பீடு ஸ்பீடு அப்படின்னா டக்கு டக்குன்னு நேர்கள் வந்து பதில் சொல்லணும்
1: சரி டக்கு டக்குனு சொல்லணுமா ஸ்பீடா சொல்லணுமா
2: ஸ்பீடு தமிழ்ல என்னங்க டக்கு டக்குன்னு தானங்க ரெண்டையுமே நம்ம சொல்லுவோம் ஆரம்பமே அமர்க்களமா போய்கிட்டு இருக்கு அதனால ஆட்டக்கலம் நிகழ்ச்சி எங்களோட விளையாட காத்திருப்பது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
1: முத்து கிருப்பன்
2: எங்களோட அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிணியும் சேர்ந்து இருக்காங்க சரி ஓகே ஸ்பீடு ஸ்பீடு எப்படி விளையாடணும் சொல்லுங்க
1: ஸ்பீடு ஸ்பீடு அப்படி எப்படி விளையாடணும்னா நம்ம ஒரு கேள்வி கேட்போம் என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னு நீங்க கேட்கணும்ல
2: ஓ ஆமா சரி என்ன கேள்வி கேட்போம்
1: நாங்க ஒரு கேள்வி கேட்போம் என்ன கேள்வினாலும் கேட்போம் கேக்குறதுக்கு தான் அங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லல
2: நேர்கள் கடுப்பா போறாங்க டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க
1: கேள்வி கேட்கும்போது நீங்க சரியா பதில் சொல்லக்கூடாது தப்பா பதில் சொல்லணும்
2: எடுத்துக்காட்டு வானொலியில என்ன கேப்பீங்க அப்படின்னு நாங்க கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க முத்துக்கருப்பன்
1: ரெண்டு இட்லி ஒரு கெட்னி சிட்னி கேப்போம்னு சொல்லுவோம்
2: ஆமா இன் கேஸ் நாங்க பாட்டு கேப்போம் செய்தி கேப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
1: இப்படி நீங்க கேட்க கூடாதுன்னு நீங்க சொல்லணும் சொல்லணுமா இல்லையா
2: ஏன்னா விதிமுறை அதுதானே தப்பான பதில் தான் சொல்லணும் இன்கேஸ் நீங்க செய்தி கேட்போம் பாட்டு கேட்போம் நிகழ்ச்சி கேட்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நேரம் நாங்க வழி விட்டுருவோம் அப்போ ஓவரால் விதிமுறை என்ன தப்பான பதில் மட்டுமே சொல்லணும் டக்கு டக்குன்னு சொல்லணும் அதனாலதான் இன்றைய தலைப்பு ஸ்பீடு ஸ்பீடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஸோ நேர்கள் வரலாம் 0452 அப்படின்ற மாதிரி என் முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம்
1: அதேதான்
2: இணைப்பில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாரு எங்கிருந்து
1: வணக்கம்
3: தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன்
1: மணிமாறன்
3: ஆயிரத்தில் ஒருவன்
1: மணிமாறனா ஆயிரத்தில் ஒருவனா
3: ஆயிரத்தில் ஒரு எம்ஜிஆர் பேரு மணிமாறன்
1: சரிங்க இருக்கட்டும் நீங்க காலையிலயும் வந்திருப்பீங்க போலயே பாட்டு வேணுமா
3: பொதுவான அது வந்து மதுரை மாவட்டத்துக்கு இது வந்து பொதுவானது இல்லையா
1: சரி அருமை நீங்க முதல் நேரா வந்துட்டீங்க உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா
3: கண்டிப்பா சார்
1: உங்களுக்கான கேள்வி
2: வானம் என்ன கலர்ல இருக்கும்
3: கருப்பு நிறத்துல இருக்கும்
2: கருப்பு நிறத்துல இருக்குமே சாயந்திரம் ஆயிட்டா
1: நீங்க கேள்வி தான்
3: கேக்குறீங்க நீலா வெள்ளம் தான இருக்கும்
2: அதாவது கருப்பு ஒரு ஆப்ஷன் தானே அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கவே கூடாது கண்டிப்பா தப்பான பதிலா தான் இருக்கணும் ஆமா நமக்கு எத்தனை பல்லு இருக்கு
3: 48
2: சிறப்பு பச்சை பட்டாணி என்ன கலர்ல இருக்கும்
3: கருப்பு கலர்ல இருக்கும்
2: சிறப்பு கால்ல என்ன காலி அணிகலன் அணிவாங்க
3: வாட்ச்
2: தலைக்கு என்ன தேய்ச்சு குளிப்பீங்க வெற்றி பெற்றாங்க இருக்கும் இல்லையா அப்படின்ற பதில் எல்லாம் சொல்லவே கூடாது தப்பான பதில் மட்டுமே சொல்லணும்

0: அண்ணா இல்லை, அதாவது எப்படின்னா ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் இருக்குமா இல்லையா? பேனா, பேனா மை என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும்,
1: கருப்பு கலர்ல இருக்கும்,
0: எல்லா கலர்லயும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்லாம வித்தியாசமா சொல்லணும்.
1: கண்டிப்பா
0: வித்தியாசமா சொல்ல வர நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் வணக்கம் வணக்கம் எத்தனை வணக்கம்?
2: நான் மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
0: உக்கரபாண்டியன், ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன். ரெடியா
0: உங்களுக்கான கேள்வி,
1: இருசக்கர வாகனங்களுக்கு எத்தனை சக்கரம் இருக்கும்?
2: என்ன
1: வரும்?
0: அடுத்து வேகமா நீங்களும் கேளுங்க.
1: தோசையை எதுல சுடுவோம்?
2: இட்லி
1: சட்டில சுடுவோமா?
0: அப்ப இட்லி சட்டில என்ன சுடுவீங்க?
2: இட்லி சட்டில தோசையை சுடுவான்.
0: அருமை அருமை, நல்லா விளையாண்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:09 இணைஞ்சிருக்கோம் ஆட்டக்கிழமை. இன்னைக்கு ஆட்டக்கிழமை என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்பீடு ஸ்பீடு அப்படின்னு சொல்லி விளையாண்டு இருக்கோம். கரெக்டா? சரி, அடுத்து வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
2: மாடு எப்படி கத்தும்?
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மீண்டும் இணைகிறோம். மாட்டக்கலை மாட்டக்களத்தில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஸ்வீடா விளையாட வந்திருக்க நேயர், யார், எங்கிருந்து?
1: மதுரை பில்லாபுரத்தில் இருந்து மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
2: சரிங்க, ஸ்பீடு ஸ்பீடு விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: ஸ்பீடு பிரேக்கர், ஸ்பீடு பிரேக்கர்,
2: ஸ்பீடு பிரேக்கரா? அவர் ஒரு தலைப்பு வச்சிருக்காரு. சரி, ஓகே. வீட்டு ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கும்?
1: வீட்டு ஃப்ரிட்ஜ் நிறைய இருக்க கூடாது.
0: நிறைய இருக்க கூடாதா?
2: என்ன பொருட்கள் இருக்கும் நாங்க கேக்குறோம்.
1: பொருட்கள் எதுமே கிடையவே கிடையாது.
0: எதுமே கிடையவே கிடையாதா?
2: சரி, ஓகே. உங்க பேர் என்ன?
1: என் பேர் வந்து சுப்புத்தாய்.
2: சரி, ஓகே. இப்ப மணி எத்தனை?
1: மணி வந்து கரெக்டா நைட்டு 12 மணி.
0: நைட்டு 12 மணியா? நாய் எப்படி குலைக்கும்?
1: நாய் வந்து என்னை போல பேசும்.
0: உங்களை போல பேசுமா?
2: சரி, ஓகே. காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்வீங்க?
0: என்ன
2: பாப்பீங்க?
0: வேகமா வேகமா, டிவியில என்ன பாப்பீங்க? கல்யாணம் பாப்பீங்களா? அப்ப கல்யாணத்துக்கு கல்யாணத்துல என்ன போடுவாங்க? கல்யாணத்துக்கு இல்ல, நீங்க பேசுற சரியா கேக்கலையே. சரி, அடுத்த கேள்விக்கு போயிருவோம். பூனைக்கு எத்தனை காலு?
2: ஒண்ணுமே பிடிக்காது. அதாவது நேர்களோட கவனத்திற்கு எனக்கு பிடிக்காது, தெரியாது.

0: அப்படிங்கிற பதிலே வரக்கூடாது. ஏதாவது ஒரு பதில் நீங்க கண்டிப்பா சொல்லணும். ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. வந்த மைக்கு 4:13 ஸ்பீடு ஸ்பீடு விளையாட காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: டிஃபன் பிடிக்கும்? அதாவது இல்ல, வேற பதில் சொல்லக்கூடாது. என்ன டிஃபன் பிடிக்கும்னா?
1: சரி, நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க?
2: நாகை மாவட்டம்.
1: நாகை மாவட்டத்துல இருக்கீங்க? அப்ப நாகை மாவட்டமா?
0: ஆமா. லெமன் சாதம் எதை வச்சு செய்வாங்க?
2: சாம்பார் தூள்.
0: சரி, ஓகே.
1: பாகற்காய் என்ன சுவை?
2: இனிப்பு.
1: தேன் என்ன சுவை?
2: சகப்பு.
0: முயல் என்ன கலர்ல இருக்கும்?
2: என்ன
0: விலங்கு வளர்ப்பாங்க?
1: ராமநாதபுரத்துல வரக்கூடிய கடல் இருக்குல்ல, கடல்ல என்ன வரும்? ஆட்டக்களத்துல ஒரு விளம்பர இடைவேளை.
0: நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 ஜீலர் வசந்தன் கோவின்.

வசந்த் அண்ட் கோ. 8-300-37-27-57

0: என்ன பா சிறப்பு
1: வந்திருக்கு நேயர் வருக வணக்கம் வணக்கம்
0: இணைப்புல வந்து நீங்க பேசலாம் வணக்கம்
1: மௌனம் ஏன்
0: அதாவது ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொன்னே அவங்க அமைதி ஆயிட்டாங்க
1: ஸ்பீடு வரக்கூடிய ஆளு ஸ்லோவா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிதானே
0: அடுத்த நேயர் யார் எங்க இருந்து
2: வணக்கம்
1: வணக்கம்
2: கண்ணுஸ்லாமி பேசலாம் அப்புறம்
1: இல்ல நீங்க பேசுறது வந்து சத்தமா கேக்குது எங்களுக்கு ஒண்ணுமே கேக்கல
2: கந்தசாமி பேசலாம் அப்புறம்
1: கந்தசாமி
0: ஐயா நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா ஆமா
0: சரி ஓகே நமக்கு எத்தனை கண்ணு
2: நமக்கு மூணு கண்ணு
0: மூக்குத்தி எங்க போடுவாங்க
2: வயித்துல
0: வயித்துல சரி ஓகே கேரட் என்ன கலர்ல இருக்கும்
2: ரோஸ் கலர்ல
1: நீங்க ரகசியமா பேசுற மாதிரியே பேசுறீங்களே சரி குழாயை திறந்தா என்ன வரும் குழாயை திறந்தா என்ன வரும்
2: ரத்தம் வரும்
0: ஆத்தி ரத்த பூமி
1: அப்பளம் எதில பொரிப்பீங்க
2: அப்பளம் தண்ணியில பொரி
1: மீன் எதை வச்சு பிடிப்பீங்க
2: என்ன சார்
1: மீனை எதை வச்சு பிடிப்பீங்க
2: மணவா
0: மிளகாவை வச்சு மீனை பிடிப்பாங்களாம் சூப்பர் சூப்பர் அருமையா விளையாடுபிடிச்சிங்க நன்றி நிபுல் வந்தமைக்கு 4:21 நிபுல் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து ஸ்பீடு ஸ்பீடு விளையாட காத்துட்டு இருக்கும் நேயர் வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம் முனிச்சாலையில இருந்து கண்ணன் பேசுறேன் கண்ணன்
1: கண்ணன் விளையாடலாமா
3: கண்ணன்
0: ஐயா விளையாட தயாரா இருக்கீங்களா
3: தயாரா இருக்கிறோம்
0: சரி ஓகே
3: கண்ணன்
0: தயா எதுல பாப்பீங்க
3: கப்பல்
1: எதுல போகும்
3: கப்பல் வந்து
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி நேரம் 4:23 நிமிடத்துல வந்திருக்க நேயர்
0: ஸ்பீடு

0: விடுவேலடா காத்திருக்கும். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லாருமே நலமா இருக்கும். விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: ஆமா ரெடியா இருக்கிறேன். கேள்விகளை கேளுங்கள்.
0: சூப்பர். மதியம் என்ன சாப்பாடு?
1: நான் கருங்கல் சாப்பிட்டேன்.
0: கருங்கல் என்ன கலர்ல இருக்கும்?
2: வணக்கம்.
3: யார் இவ்வளவு சோகமா மெதுவா? ஐயாவா,
0: ஆட்ட கலத்துக்கு நல்லா ஜோஷுவா பேச வேணாமா?
3: நலமா இருக்கேன். நலமா இருக்கும். நீங்க வந்து சுறுசுறுப்பா பேசணும் சரிங்களா? ரெடியா இருக்கீங்களா? எதிர்மாறா சொல்லணும் கேள்விக்கு பதில். ஃப்ளைட் எதுல போகும்? ஃப்ளைட் எதுல போகும்? ட்ரெயின் எதுல போகும்?
1: குழாய
3: திறந்தா என்ன
1: வரும்?
3: டீ கடையில என்ன குடிப்பீங்க?
1: குளிர்பானம்.
3: குளிர்பானம் குடிப்பீங்களா? அப்ப
0: என்ன பாப்பீங்க?
3: இல்ல, அதாவது நீங்க போன்ல என்ன பாப்பீங்கன்னா, போன்ல வந்து கேமரா பாப்பேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க.
0: போன்ல கேமரா இருக்குன்னு நாங்க அடுத்து பதில் சொல்லுவோம்.
3: சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க.
0: வித்தியாசமான பதில் சொல்லணும் சரிங்களா? சரி, பொட்டு எங்க வைப்பீங்க?
3: பொட்டை கண்ணாடியில வைப்பேன்னு சொல்லுங்க.
0: என்னங்கம்மா?
1: நீங்க கேளுங்க மேடம்.
0: அதான் அதாங்கம்மா, பொட்டு எங்க வைப்பீங்க?
1: பொட்டு காதுல மேடம்.
0: காதுலயா? சரி ஓகே. வண்டி
3: தோடு எதுல போடுவீங்க? நேரம் போய்கொண்டே இருக்கு. இணைப்பில் வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஸ்பீடு ஸ்பீடா தான் விளையாடிட்டு இருக்கோம். 4:26 வந்துட்டாங்க. யார், எங்க இருந்து
3: வந்துட்டீங்களா?
4: வணக்கம். வணக்கம் மேடம், மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன்
0: மேடம். ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆ, கேட்டுட்டு இருக்கேன்
0: மேடம். சரி ஓகே, டக்கு டக்குனு ஸ்பீடா பதில் சொல்லுங்க பாப்போம். கருப்புக்கு ஆப்போசிட்ல என்ன கலர்?
4: கருப்புக்கு ஆப்போசிட் வந்து கலரே கிடையாது.
0: அப்படி சொல்ல கூடாது, ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக இருக்கும் சொல்லுங்க.
4: கருப்புக்கு ஆப்போசிட்டா மஞ்சள் கலர்.
0: மஞ்சள். சரி ஓகே. பால் என்ன கலர்ல இருக்கும்?
4: பால் வந்து கருப்பு கலர்ல இருக்கும்.
3: சாம்பார் பொடி எதில போடுவாங்க?
4: சாம்பார் பொடி வந்து
3: வானத்துல போட்டு உங்க கண்ணுல விழுந்துருமே. அருமை அருமை.
0: நன்றி. வந்தமைக்கு 4:27 ஸ்பீடு ஸ்பீடு விட காத்திருக்கும். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? இருந்தாலும் இந்த சாம்பார் பொடியை மேல தூங்கினா நம்ம மேல படாதா? வணக்கம். யார், எங்கிருந்து?
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து?
5: வணக்கம் சார். இருவருக்கும் வணக்கம். நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
3: சுப்பிரமணியன் பேசுறீங்க.
0: சரிங்க, என் நிகழ்ச்சி கேட்டுட்டு
5: இருக்கீங்களா? கேட்டிருக்கேன் மேடம்.
0: சரி, டீ எதுல போடுவோம்
5: மேடம்?
0: டீ எதுல போடுவோம்?
5: தண்ணியில.
0: தண்ணியிலயும் டீ போடுவாங்க தானே?
3: பால், தண்ணீர் பிளஸ் டீ தூள்.
0: ரெசிபி கேட்கல. சரிங்கய்யா, அடுத்து மாடி என்ன கொடுக்கும் நமக்கு?

0: என்ன மேடம்?
1: மாடு நமக்கு என்ன கொடுக்கும்?
2: மாடு என்ன கொடுக்கும்னு கேக்குறாங்க. மாடு
0: ஒண்ணும் கொடுக்காது.
2: ஒண்ணும் கொடுக்காதா? மீன், மீன் எதுல பிடிப்பீங்க?
0: வானத்துல.
2: மீன் எங்க இருக்கும் அப்பா? மீன் எங்க இருக்கும்?
1: சொர்க்கத்துல. அப்படி போமா?
2: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:28 இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம், ஆட்டக்கலத்தில் இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்பீடு ஸ்பீடு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: நிறமலை 4:28 நேர்களது வரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவே.

0: தன்கோ.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
2: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
3: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேன்.
4: ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: Iran, and Iran is giving India a run for their money on the table tennis table. What would be the outcome in Wushu? We will find out together. However, in case you missed out on the earlier updates, let's give you a quick highlight of what has transpired for India today. First of all, starting with shooting, where India won two silver medals. The first one came in the team event of the 10-meter women's air rifle, the trio of Darsa Vinod, Sonam Maskar and Ella Vanil won the silver medal, and then Ella Vanil went on to win the silver medal in the individual event as well.
1: इसके बाद बात करते हैं MMA की, जिसमें सुचिका तारियाल ने सेमीफाइनल में प्रवेश कर लिया है और अपने लिए कम से कम एक मेडल सुनिश्चित कर चुकी हैं।
0: Similarly, the cricket team, the women's cricket team has also secured a medal riding on Shefali Verma's swashbuckling 100. India defeated Bangladesh in the semi-final by 114 runs, which means now they will compete with Sri Lanka in the finale for the gold medal.
1: Hockey में भी भारतीय महिला और पुरुष टीमों ने अपने-अपने मुकाबले जीते. इंडिया में महिलाओं में जो मुकाबला हुआ वो भारतीय टीम ने 19-0 से जीत लिया उज़्बेकिस्तान के साथ, वहीं पुरुषों ने 13-1 से इंडोनेशिया से अपना मुकाबला जीता.
0: Meanwhile, in badminton, PV Sindhu, Tanvi Sharma, Unnati Hooda gave good performances in the women's team event, and India won their opening fixture 3-0 and entered the quarterfinals.
1: चलते चलते एक नजर डाल लेते हैं मेडल टैली पर. भारतीय पोजीशन इस वक्त काबिज है. हम 10वें पायदान पर दो सिल्वर मेडल के साथ. पहले नंबर पे है चाइना, जिन्होंने जीत लिए हैं 11 गोल्ड, 6 सिल्वर और 3 ब्रॉन्ज मेडल. इसी के साथ जापान है दूसरे पायदान पर, जिन्होंने जीते हैं 6 गोल्ड मेडल, 6 सिल्वर मेडल और 7 ब्रॉन्ज मेडल.
0: Still early days, we hope that the picture would change and it would be rosier for India in the coming days. However, we will keep you updated. We will meet you again at 6:30 pm for our next update. For now, keep listening to Akashvani.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 4:36 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலமில் என்ன விளையாடிட்டு இருக்கும் அப்படின்னா, நாங்கள் பாட்டிலேயே போட்டுட்டோம், ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீடு வேணும்னு கேட்டிருக்கோம்ல, வரக்கூடிய எல்லாரும் ஸ்பீடு ஸ்பீடாக வந்து பதிலை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 04252 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 2530170 மற்றும் 2530171 என்ற எண்ணை தொட்டு நீங்கள் அழைச்சி இங்கே கூட விளையாடலாம். இப்போ விளையாட வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
6: வணக்கம் காசி மாயன் குடித்துறை.
5: வணக்கம் ஐயா. ஐயா விளையாட தயாராக இருக்கீங்களா?
6: டாபிக் கேட்கல, இப்போ தான் ஆன் பண்ணேன்.
5: அப்படியா? ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து தவறாகவும் அதற்கு எதிர்மாறாகவும் நீங்க சொல்லணும்.
6: நீங்க கேட்கிற கேள்விக்கு எதிர்மாறாகவும்
5: தவறாகவும் சொல்லணும்.
1: அதாவது கரெக்டான பதில தவிர்த்து நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம். தெரியாது, நான் பார்க்கல, இல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரிங்களா?
6: சரிங்க.
5: சரி ஐயா, விளையாடலாமா? சட்டையை யாருங்க தப்பா? சட்டையை யாரு தப்பா?
6: நான் காலையில இட்லி சாப்பிட்டேன்.
5: இல்லங்கய்யா, அது யார் தப்பானா வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க.
1: கண்டக்டர் தப்பாங்க, டிரைவர் தப்பாங்க. அந்த மாதிரி நாங்க கேக்குற கேள்விக்கு இணையா தான் நீங்க பதில் சொல்லணும். சரிங்களா? இப்ப பால் என்ன கலர்னு கேட்டா நீங்க வெள்ளைன்னு சொல்லக்கூடாது, கருப்பு மஞ்சள் ஊதா அந்த மாதிரி கலர்ல சொல்லணும். சரிங்களா?
6: ஓகே,
1: இதே கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. சரி, வாட்ச்ல என்ன காட்டும்?
6: வாட்ச் தானா?
1: ம்,
6: வாட்ச் வந்து ரோட்ல கார் போகுது.
5: இல்லைங்க, நீங்க இதை இப்படியே சொல்லிருக்கலாம், ரோட்ல கார் போறத காட்டுன்னு சொல்ல சொல்லிருக்கலாம் நீங்க.
1: ஆமா, சரி ஓகே. நகம் எங்க வளரும்?
6: நகம் வந்து தலையில வளரும்.
1: ஆ, இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. தை பொங்கலுக்கு என்ன வைப்பாங்க?
6: தை பொங்கலுக்கு இட்லி சுடுவாங்க.
5: இட்லி சுடுவாங்களா? வண்டி டயர் என்ன ஷேப்ல இருக்கும்?
6: டயர் வந்து சதுரமா இருக்கும்.
5: நீச்சல் எங்க பண்ணுவோம்?
6: என்னம்மா?
5: நீச்சல் எங்க பண்ணுவோம்?
6: மிச்சல் வந்து தரையில பண்ணுவோம்.
5: தரையில பண்ணுவோம், சரி. இதுதான் விளையாட்டு. அருமையா விளையாண்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு

0: நேரம் 4:39 இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு வேணும்.
1: அதாவது அழைப்பின் ஒருங்கிணைப்பாலும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? இணைப்பில் பேச கத்துக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். நாங்க முனிச்சால இருந்து கலா பேசுறேன்.
1: கலாமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேக்குறேன்.
1: சூப்பர். யானை எப்படி கத்தும்? நானும் கத்துமா? சரி, ஓகே. கோழி எங்க இருக்கும்?
2: கோழியா? கோழி வந்து மாடியில இருக்கும்.
1: கோழி மாடியில இருக்கா? சரி, ஓகே. தூங்கும் போது நமக்கு என்ன வரும்?
2: தூங்கும் போது நமக்கு வந்து என்ன சொல்றது,
1: என்ன சொல்றது,
2: பசி எடுக்குமா?
1: தூங்கும் போது பசிக்கும். சரி, ஓகே. வெளியே போகும்போது காலில் என்ன போடுவோம்?
2: வெளியே போகும்போது காலில் ஹெல்மெட் போடுவோம்.
1: காலில் ஹெல்மெட். அப்ப தலையில என்ன போடுவோம்? வெற்றியும் பெற்றீங்க. 4:39 ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஒரு பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம்.
0: அதேதான்
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
5: ரெடியா மாமே?

got back.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைய.

0: என்ன விளையாடிட்டு இருக்கோம் எதிர்மறையா இல்ல தப்பான பதில சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும், அதுதான் ஸ்பீடு ஸ்பீடு சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா. என்ன பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம்.
2: ஒரே
0: புன்னகையா இருக்கு இல்லையா?
2: நீங்க கேள்வி கேக்குறீங்க அவ்வளவு பேருக்கும், அது வந்து உண்மையா ரொம்ப பாராட்டுது உங்களை.
0: நன்றிங்கம்மா. சரி, உங்களுக்கு நான் கேள்வி கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
0: கடல்ல என்ன இருக்கும்?
2: கடல்ல வந்து யானை இருக்கும்.
0: யானை இருக்கும். கப்பல் எங்க நிக்கும்?
2: கப்பல் வந்து தரையில நிக்கும்.
0: தரையில நிக்குமா? சரி, தோசைக்கு சைடிஷா என்ன வச்சு சாப்பிடுவீங்க?
2: தோசைக்கு சைடிஷா வந்து தண்ணிய வச்சு சாப்பிடுவோம்.
0: தண்ணிய வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும்?
1: அருமையா இருக்கும்.
2: டேஸ்ட் அருமையா இருக்கும். அருமையா இருக்கும்.
0: முத்துக்கருப்பன் டெய்லி அப்படிதான் சாப்பிட்டு இருக்காரு போல, அதான் அருமையா இருக்கும்னு சொல்றாரு.
1: கொலுசு எங்க போடுவோம்?
2: கொலுசு வந்து தலையில போடுவோம்.
1: சிரிக்கும் போது என்ன தெரியும்
2: சொல்லுங்க?
1: சிரிக்கும் போது என்ன தெரியும்?
0: மாட்டக்களத்துல அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்ற தேனி மாவட்டம் வாடைப்பட்டி வட பேரு ராமராஜ் மேடம்.
1: ராமராஜ் ஐயா.
0: சரிங்க, விளையாடலாமா?
3: விளையாடுறோம் மேடம்.
0: பேனாக்குள்ள என்ன இருக்கும்?
3: இன்னொரு சொல்லுங்க.
0: பேனா, பேனா எழுதுற பேனாக்குள்ள என்ன இருக்கும்?
3: பேனாக்குள்ள ஒண்ணும் இருக்காது மேடம்.
0: ஒண்ணும் இருக்காதுலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க.
3: அப்படிங்களா?
1: பேனாக்குள்ள தண்ணி இருக்கும் கூட சொல்லுங்க.
3: பேனா, பேனாக்குள்ள தண்ணி இருக்கும்.
0: சரி ஓகே. இட்லி என்ன வடிவத்துல இருக்கும்?
3: இட்லி சதுர வடிவத்துல இருக்கும்.
0: சதுர வடிவத்துல இருக்கும்.
1: வண்டி டயர் என்ன ஷேப்ல இருக்கும்? அதாவது வண்டி டயர் என்ன கலர் வடிவத்துல இருக்கும்?
3: வண்டி டயர் சிவப்பா இருக்கும் மேடம்.
0: இல்ல, வடிவம் கேட்டாங்க. வடிவம்.
3: வடிவமா? வடிவம் வந்து செவ்வகமா இருக்கும் மேடம்.
0: கோழி எப்படி கூவும்?
3: கோழி வந்து கூவாதல மேடம்.
0: சரி ஓகே, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. வந்தமைக்கு 4:48 நிமிடத்துல ஸ்பீடு ஸ்பீடு விளையாட இணையும். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து ஸ்பீடா விளையாடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அதாவது வானொலி கேட்டுக்கிட்டு

0: எங்களுக்கு கேக்குது
1: ஆமா.
0: அதானே.
1: இணைப்பிலிருந்து
0: இணைப்பில்
1: விடுபட்டு
0: இருந்து
1: விட்டாங்க.
0: போட்டாங்க. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். நேரம் 4:49 ஆயிடுச்சு.
1: வணக்கம், வந்துட்டாங்க. ஸ்பீடு ஸ்பீடு விளையாட. யார் எங்கிருந்து?
2: ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து அன்பரசு பேசுறேன்.
1: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: விளையாடிடலாமா? அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
1: சிறப்பு சிறப்பு. சரி ஓகே. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கும்?
2: ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து இது மீன் இருக்கு.
0: மீன் வைப்போம். சரி இருங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். அப்பளம் எதுல பொரிப்பீங்க? அப்பளம் எதுல பொரிப்பீங்க?
2: அப்பளம் வந்து தரையில பொரிப்போம்.
0: தரையில பொரிப்பீங்களா? கருவேப்பிலை என்ன கலர்ல இருக்கும்? கருவேப்பிலை என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் பொடி என்ன கலர்ல இருக்கும்?
2: கருப்பு கலர்ல இருக்கும்.
0: பாகக்காய் என்ன சுவை?
2: இனிக்கு.
1: கார் யார் ஓட்டுவா? கார் கார்
2: கார் வந்து
0: சரி, அருமையா முயற்சி பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்காண வாய்ப்பு கொடுக்கறோம். நேரம் 4:50 ஆயிருச்சு.
1: ஸ்பீடு ஸ்பீடு விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். யார் எங்கிருந்து? வணக்கம். வைதேகி, எங்க இருந்து பேசுறீங்க?
0: இங்க இருந்துமா? கோர்ட்டு கிட்ட இருந்தா? ஓகே, கே நகர் கிட்ட இருக்கீங்க அப்படிதானே?
1: சரி ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? முட்டைக்குள்ள என்ன இருக்கும்? முட்டைக்குள்ள என்ன இருக்கும்?
3: தண்ணி இருக்கும்.
1: தண்ணி இருக்கும். மிளகாய் தூள் எதுல போடுவோம்?
0: பாயசத்துல போடலாம்.
1: பாயசம். அத்தை
0: உங்களுக்கு தான் போட்டு கொடுக்கணும். இருங்க,
1: என் விட்டு வந்தா. சரி ஓகே. மோதிரம் எதுல அணிவோம்?
0: காதுல. அப்ப என்ன அணிவீங்க?
3: என்ன
0: போடுவீங்க? சரி, மறுபடியும் முதர்ந்து வர வேண்டாம். நேரம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. நேரம் 4:51 இணைஞ்சிருக்கும் மாட்டுக்களம்.
1: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நிலையிலாம். இது ஆகாஷவாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கலம்.

Hey, hey, hey.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வர எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க. ஆட்டக்கிழமை, இன்னைக்கு ஆட்டக்கிழமில் என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்பீடு ஸ்பீடு தான் அப்படின்னு.
1: ஆமா, ஸ்பீடு ஸ்பீடு விளையாட காத்திருக்கும். அடுத்த நேயர் நிகழ்ச்சி நிறைவேறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஆனா டக்குனு வாங்க ஸ்பீடா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: மதுரை மாவட்டம் செல்லூர் இருந்து கார்த்திக் சார்.
1: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டீங்களா? விளையாடலாமா?
2: விளையாடல, கேட்டுட்டு
1: ஸ்பீடா விளையாடுங்க. பாப்போம் கேலண்டர்ல என்ன பாப்போம்.
2: கேலண்டர்ல பேப்பர் பாப்போம்.
1: பேப்பர் பாப்போம். கிச்சன் எதுக்கு போவோம்? கிச்சனுக்கு எதுக்கு போவோம்? சமைக்க.
0: யார் அது பின்னாடி?
1: சொல்லக்கூடாது.
0: தண்ணி குடிக்க போயிடுங்கன்னு
1: சொல்லுங்கோமே. செருப்பு போட போவோம். செருப்பு எங்க போடுவீங்க?
0: கப்பல் எதுல போகும்? கப்பல் எதுல போகும்?
2: கப்பலா? கப்பல் வானத்துல போகும்.
1: சரி, ஸ்கூலுக்கு எதுக்கு போவோம்?
2: ஸ்கூலுக்கு தூங்குறதுக்கு.
1: ஆபீஸ்க்கு என்ன கொண்டு போவோம்?
2: தண்ணி மட்டும்.
1: தண்ணி மட்டும் கொண்டு போவோமா?
0: தண்ணி ஆபீஸ்க்கு தண்ணி கொண்டு போவோம்.
1: சரி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நேற்று நிபுள் வந்து வைக்க 4:56 ஸ்பீடு ஸ்பீடு விளையாட காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம்.
1: நட்சத்திரா, எத்தனை சண்டை படிக்கிறீங்க?
3: என்ன
1: ஊத்துவாங்க? ரசம். தேங்க் போடு. தேங்காய் பால் எதுல இருந்து கிடைக்கும் நமக்கு?
3: ஒட்டகப்பால்ல இருந்து கிடைக்கும்.
1: கோலம் எதுல போடுவோம்? கோலம் எதுல போடுவோம்?
3: மண்ல போடுவோம்.
1: மண்ல போடுவோம். முயல் என்ன கலர்ல இருக்கும்?
3: சிவப்பு கலர்ல இருக்கும்.
0: சூப்பர், நீ அருமையா விளையாண்டீங்க.
1: வைப்பீங்க?
4: கால்ல.
1: கால்ல. பால் என்ன கலர்ல இருக்கும்?
4: ஊதா கலர்ல இருக்கும்.
0: வண்டி டயர் என்ன ஷேப்ல இருக்கும்?
4: சதுரமா இருக்கும்.
0: கண்ணாடி, கண்ணாடில என்ன பாப்பீங்க?
4: கண்ணாடில நிலா பாப்பேன்.
1: நிலா பாப்பீங்களா? ஃபிரிட்ஜ்ல என்ன இருக்கும்?
4: ஆடு மாடலா இருக்கும்.
1: ஃபிரிட்ஜ். வாவ், அவ்வளவு பெரிய ஃபிரிட்ஜ் இருக்கு போல உங்ககிட்ட. சரிங்கம்மா, வண்டிக்கு என்ன ஊத்துவீங்க?

0: தள்ளி ஊத்தணும்.
1: அப்பள எதில பொரிப்பீங்க?
0: அப்பள மையில பொரிப்பேன்ப்பா.
1: தீக்குச்சி எதுக்கு பயன்படும்?
2: மையில அவ்வளவு தண்ணியா வரும்.
1: தீக்குச்சி எதுக்கு பயன்படுத்துவீங்க?
0: கல்குச்சி நான் கேட்டீங்க.
1: தீக்குச்சி எதுக்கு பயன்படுத்துவீங்க?
2: தமிழ்ச்செல்வி மற்றும்
1: முத்துக்கருப்பன்
2: எங்களோட இவ்வளவு நேரம் சூப்பரா கோஆபரேட் பண்ண அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிணி, நன்றி நேர்களே.
3: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயக சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஸ்கஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பராஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல்.

ஆட்டக்களம் விளையாடி இப்போ ஓய்வு நேரம் அப்படின்ற சொல்லலாம். ஏன்னா மாலை திண்டல் நிகழ்ச்சியில் அந்த மாதிரியான அருமையான பாடல்கள் தான் வளமரா இருக்கு. இன்றைய மாலை திண்டல் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். முதல் பாடலாக மாலை திண்டல் நிகழ்ச்சியில் வளமரம் இருக்கிறது வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் இருந்து.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது நடிகன் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுறீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது செம்பருத்தி திரைப்படத்தில் இருந்து.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: உணவையும்
1: சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட்டாக்க ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுறீங்க.

0: மறுநாள்
1: வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
2: ஆமா, ஒரு மணிக்கு வரும் மதியம். கரெக்டா?
1: ஆமா ஆமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரு சொல்லுவாங்க.
2: நம்ம பேரு சொல்லுவாங்களா?
1: ஆமா,
2: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
2: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
2: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
2: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வளம் வர இருக்கிறது ராஜகுமாரன் திரைப்படத்தில் இருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஜகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 23 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு ஒலிம்பிக்ஸ் என்று அழைக்கப்படும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பங்கேற்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்கத்தின் சார்பாக 2026 முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இம்மாதம் கடந்த 9 முதல் வரும் 30 வரை மாவட்ட விளையாட்டரங்கம் உட்பட மொத்தம் 10 இடங்களில் நடைபெறவுள்ளது. அனைத்து பிரிவுகளிலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதற் பரிசாக ரூபாய் 3000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 2000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 1000 பதக்கங்களும்

0: சான்றிதழ்களும் வழங்கப்படவுள்ளது. மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு அரசின் உயரிய பரிசு தொகையான முதல் பரிசாக ₹1,00,000, இரண்டாம் பரிசாக ₹75,000, மூன்றாம் பரிசாக ₹50,000, குழு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ₹75,000, இரண்டாம் பரிசாக ₹50,000, மூன்றாம் பரிசாக ₹25,000 தனித்தனியாக வழங்கப்பட உள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளவிருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அல்லது கல்லூரி முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்ட உறுதி சான்றிதழ், அடையாள அட்டை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும். அரசு பணியாளர்கள் பிரிவில் பங்கேற்கும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் தங்களது அடையாள அட்டையினை தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளவிருக்கும் அனைத்து பிரிவினரும் தங்களது புகைப்பட நகல், ஆதார் கார்டு மற்றும் வங்கி பக்கத்தின் முதல் பக்க நகலினை தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர்கள் காலை மற்றும் மதிய உணவுகளை தாங்களே கொண்டு வர வேண்டும். அனைத்து போட்டிகளும் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்பதிவு செய்துள்ள வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் தேதி மற்றும் இடம் குறித்த விவரங்களை https://tncmtrophy.s.dad.in என்ற இணையதளத்தில் பார்த்து அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் மாலை 6:06. தெய்வீக கானங்களால் உங்கள் இல்லம் தேடி வளம் வந்து பிரகாசிக்க காத்திருக்கிறது விளக்கேற்றும் வேலை.

உபதேசம் புகட்டி என் செவியே செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்போலன் தன்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ராமேஸ்வரம் FM 100.9 தீப சுடர்களால் பிரகாசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.

0: இதுவரை தெய்வீக கானங்களாய் வளம் வந்த விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

நேரமலை 6:25, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:35 அந்தி பூக்கள், 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. கடந்த மாதம் ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாராட்டு பெற்ற கொடைக்கானல் பண்ணைக்காடு எவக்கோட விவசாயி பி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:35 பாட்டு இது ஹிட். 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இன்றிரவு 9 காற்றல் விரியும் கடிதமலர்கள். 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 நிகழ்ச்சி நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இரவு 12 முதல் காலை 4:40 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 6:36. மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அழகிய கானங்களாய் பூக்கள் விரியும் நேரத்தில் மலர்களைப் போல் மனம் கமல காத்திருக்கிறது அந்தி பூக்கள். சண்டே வேற, ஈவினிங் நாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுமே, கடைசியில் இப்படி மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல்லாம் பண்ண வேண்டாதீங்க. மழை தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடும், அதுக்குள்ள அதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

அமைஞ்சிருக்கும் நேரம் மாலை 6:42. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் அழகிய காலங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது அந்தி பூக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

எடுத்துக்கும் இசை ஒடுத்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 6:48 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள். தொடர்ந்து பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:53 ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ரமேஷ் 100.9 கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள்.

0: பேர் சந்திரா. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி. இனி தொடர்வது

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: கடந்த மாதம் ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாராட்டு பெற்ற கொடைக்கானல் பண்ணைக்காடு அவகோடா விவசாயி பி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகின்றார் ஆர் பி பரிமளா தேவி அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, நாம யார சந்திக்க போறோம் அப்படின்னு கேக்குறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க. ஆமாங்க, மழைப்பயிர் சாகுபடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதை செய்வது அப்படின்றது கடினமான விஷயம். இந்த மழைப்பயிர் விவசாயத்தில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கும் மேலாக தன்னோட பணியை செஞ்சிட்ருக்காரு சந்திரசேகன் அவர்கள். இவங்க வந்து பண்ணைக்காடு பகுதியிலிருந்து இன்னைக்கு வருகை புரிந்திருக்காங்க. இவரோட இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது, கடந்த மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இவரோட அவகோடா சாகுபடி பற்றி சிறப்பாகவே சொல்லியிருந்தாங்க. அவரை தான் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருட காலங்களாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு 1999 மருந்தாளுநர் பட்டய படிப்பு முடித்துவிட்டு விவசாயத்தின் மேல் ஆர்வத்தினால் நான் வந்து விவசாயத்துக்கே வந்திருக்கேன். இதில் வந்துட்டு என்னென்னா, போன மாதம் ஞாயிற்று

0: ஞாயிற்றுக்கிழமை மங்கி பாத்து நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய விவசாயத்தை பற்றியும் என்னை பற்றியும் பாராட்டி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது நன்றியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்டி எடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி தோட்டக்கலைத்துறை மூலியமாக பேட்டி கொடுத்துருந்தேன். அதில் வந்து அவக்கொடா சாகுபடி எப்படி செய்வது அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தோம். அவக்கொடா சாகுபடி பற்றி பேட்டியை கொடுத்த தோட்டக்கலைத்துறை மூலமாக என்னுடைய அவக்கொடா சாகுபடியை பற்றி பேசியதுக்கு பாராட்டியதுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பாரத பிரதமர் அவர்கள் வந்து உங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாரு, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி நம்மளோட விவசாயத்தை, அதுவும் இந்திய அளவில் தேசிய அளவில் இந்த மாதிரி ஒரு பிரதமர் அவர்கள் வந்து நம்மளை குறிப்பிட்டு பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: பேசிய போது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட உறவினர்கள், என்னுடைய மண்ணின் மைந்தர்கள், என்னுடைய ஊரில் உள்ள உறவினர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சி. அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து ஃபோன் மூலிமா என்னை வாழ்த்தி எல்லாம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கடுத்து தருணத்தில் ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி டிவி நியூஸ் எல்லாமே வந்து என் சேனல்லாம் வந்து கேட்டாங்க, பேட்டி கொடுக்க சொன்னாங்க. நான் உண்மையை சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய தோட்டத்தில் வந்து இத்தனை கன்றுகள் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நான் விவசாயம் பண்ணுறேன்லாம் சொன்னேன். அதுக்கடுத்து அப்படியே எல்லாமே தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்றைக்கி அதை காட்டிலும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு நான் ஒரு எளிமையான ஒரு விவசாயி, ஒரு சராசரி விவசாயி, பாரம்பரியமாக ஒரு 5 தலைமுறை பண்ணைக்காட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு விவசாயின்ற ஒரு இது அங்கீகாரம் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எங்க மாண்புமிகு பாரத பிரதமர் மூலமா அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதுல நான் வந்து ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு இருக்கீங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொட்டால் மூங்கில் கையால் நாம் தொடலாம்.
1: இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி நம்மளை பத்தின ஒரு அங்கீகாரம் தேசிய அளவுல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு வித மகிழ்ச்சி இருக்கும். அது கடந்து வந்த பாதையை பத்தி சொல்றீங்களா?
2: 1999 ஜூலையில் நான் ஃபார்மசி, அதாவது மருந்தாளுநர் பட்டய படிப்பு படித்தேங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எல்லாமே அவங்க விவசாயத்திலேயே இருந்து வந்து அந்த ஒரு நாட்டம், அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது சுகாதார ஆய்வாளராக இருந்தார். அதுக்கடுத்து எனக்கு வந்து விவசாயத்தின் மேலே நாட்டமாக இருக்கிறனால, அளவு கடந்த அக்கறை இருக்கிறனால நான் அந்த விவசாயத்தை வந்து நாடி வந்துட்டேங்க. மற்ற எந்த தொழில் இல்லை, முழு நேரம் விவசாயிங்க நாங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸு காஃபி கல்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் தோட்டக்கலைத்துறை எனக்கு கான்டாக்ட் கிடச்சிதுங்க. அப்பப்போ வந்து ஃபீல்டுக்கு வருவாங்க, இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு, அவ கூட பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ அவ கூட பண்ணுங்கன்னு மீட்டிங் கண்டக்ட் பண்ணேன். மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுங்கள், இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு புக்லெட்டு கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறேன். தோட்டக்கலைத்துறை மூலியமாக நான் காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது, அதாவது காஃபி பொறுத்தளவில் ஷேடு, அதாவது ஃபில்ட்ரு ஷேடு கட்டாயம் வேணும். அந்த ஃபில்ட்ரு ஷேடுக்காகவாது நம்ம அவக்கூட வைக்கணும் அப்படின்றது யதார்த்தமாக வச்சனுங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏக்கரில் 50 மரம் வச்சிங்க. 50 மரம் அப்புறம் பார்க்க பார்க்க அந்த மரம் பார்க்க ஒரு அழகாக இருந்ததுங்க. அழகாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்சமாகவும் இருந்தது. காஃபி தோட்டத்துக்குள்ளே அந்த வியூ வந்து நல்லா இருந்ததுங்க. அதனால் அந்த பார்வைக்கு அழகாக இருக்கிறது ஒரு பக்கம் தான், அந்த பழங்களை பார்க்க பார்க்க இன்னும் நல்லா இருந்தது. அப்பா ஒரு 5 மரம் வச்சுருந்தாருங்க, அதையும் பார்த்துட்டு சரி இதவே நம்ம ஷேடாக வச்சுக்கிட்டா 2 கிராப் இருக்கும் நம்மளுக்கு. கல்டிவேஷன் வந்து அவக்கூட ஒரு பக்கம் தான், காஃபி இருந்தாலும் ஷேடும் வேணும், நம்மளுக்கு இன்கமும் வேணும். அப்போ அவக்கூடம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. அவக்கூடாவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற காரணம் என்னன்றீங்கன்னா, எங்கள் ஃபீல்டுக்குள்ளே பலாமரம் வச்சுருக்கோம், அதில் பலாமரம் முருங்கை, இந்த பலாமரம் முருங்கை சாயில் இருந்தாலே ஹெல்த்தியான ஒரு விவசாயம் பண்ணிக்கலாம். அதாவது நோய் இல்லாமல் நல்லா வந்துடும், காஃபிக்கு ரஷ் ஃபார்ம் ஆகாது, நல்லா இருக்கும். மாய்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும், நிலத்தில் வந்து எந்த அளவுக்கு ஷேடு இருக்கோ மாய்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும். ஃபில்ட்ரு ஷேடு காஃபிக்கு வேணும்.

0: அதனால் இதை வச்சு பார்க்கும்போது அப்புறம் கமர்ஷியலாக வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 20 கிலோ 30 கிலோ வந்தது. இன்னும் கிலோ இப்போ கரண்டில் 100 ரூபாய்ங்க. நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் எங்களுக்கு ஒரு 200 ரூபா 250 ரூபா கிடைக்கும். அப்போ ரொம்ப ஒரு ஆசை அதிகமாகி போச்சுங்க. ஆசைன்னா பொருளாதாரத்துலேயும் நம்ம வந்து ஈடு கொடுத்துடலாம், ப்ளஸ்ஸு காஃபி தோட்டத்துக்கும் ஷேடு வச்சுக்கலாம், மாய்ஸ்டரும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் என்னன்றீங்கன்னா, அவக்குளம் பொறுத்தளவில் பூ பூக்கிற காலத்தில் லீஃப் ட்ராப் ஆகும், அதை வந்து நிலப்போர்வையாக அழகாக மாய்ஸ்சர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.
2: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றன.

0: ஆரிஜின் வந்து சவுத் அமெரிக்கால மெக்சிகோல இருந்து ஆப்பிரிக்கா வழியா இந்தியாவுக்கு வந்துச்சுங்க. 1964 காலகட்டங்களில் கொடைக்கானல்ல பனைக்காட்டில் மோகன சுந்தர் அவங்க வந்து ஐயா அவர் பெரியவர் இப்பல்ல அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிட்டார். ஒரு 40 கண்ட்ரிகள் அதுலேருந்து ஆனது மார்க்கெட்டிங் பாயிண்ட்டு ஊத்து கமர்ஷியலாக இல்லை அப்போ. இப்போ தான் வணிக ரீதியாக இந்த 2000 அடுத்து வணிக ரீதியாக வரும்போது ஹச்ஆர்எஸ் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷனில் தடியங்குடிசையில் 1996 காலகட்டத்தில் ரெண்டு டைப்பாக ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க. டிகேடி 1 வெரைட்டியும் டிகேடி 2 வெரைட்டியும் கண்டுபிடிச்சாங்க. டிகேடி ஒரு வெரைட்டி இந்த பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். டிகேடி 2 வெரைட்டி வந்து பல்பு வடிவத்தில் கூம்பு வடிவத்தில் பல்பு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு வெரைட்டி வந்து வெப்பத்தை தாங்கி எங்கே லோயர் பழனி ஹில்ஸ் கீழ்மலை பழனி மலையில் கல்டிவேட் பண்ணுறதுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏதுவான ரகமாக இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்ன்ற வெரைட்டி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சில்னஸ் நல்லா இருந்தது. அந்த ஹாஸ் வெரைட்டி தான் ஏ கிளாஸ் வெரைட்டி. இந்த அவகோடாவுக்கு பேர் வந்து சூப்பர் ஃப்ரூட்டுன்னு பேர். அந்த சூப்பர் ஃப்ரூட்டு இருக்கிறல ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரூட்ஸ்லேயே பெரிய கிங்கு அப்படின்னா அந்த அவகோடா தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கடுத்து மொத்தத்தில் வந்து வெரைட்டிஸு நம்ம பார்த்தோம்னா ஹாஸு, அதுக்கடுத்து டிராபிக்கல்னு சொல்லி இன்னொரு வெரைட்டி இருக்குங்க. அப்புறம் ரீடு இருக்குது, கிரீவ்ஸ் இருக்குது, சுடானுன்ற ஒரு வெரைட்டி இருக்குது, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பூத் 7 பூத் 8 வெரைட்டி இருக்குங்க. இது மாதிரி பல வகையான வெரைட்டி இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற வெரைட்டிலாம் வணிக ரீதியாக வர வெரைட்டிஸு. இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் மொதல் வந்து கொடைக்கானல் ஏரியாவில் தான் வந்து 1964 கல்டிவேட் பண்ணாலும் கமர்ஷியலாக அன்றைக்கி வரல, 2000 பின்னாடி வந்துச்சு. கொடைக்கானல் ஏரியாவிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் வெரைட்டி, நல்ல குவாலிட்டி உள்ள வெரைட்டி உலகத்துலேயும் எங்கள் கொடைக்கானல் ஏரியா வெரைட்டி தான். இன்றைக்கி வரையும் ரிசர்ச் ஸ்டேஷனில் எல்லாம் ரிசர்ச் பண்ணியே சொல்லிட்டாங்க. ஆசியாவிலேயே டிகேடி 1 டிகேடி 2 1996 ஆசியாவிலேயே 2 வெரைட்டி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து தான் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆச்சு, கல்டிவேஷன் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்துட்டாலும் அதுக்கு முதல் காஸ் வெரைட்டி வந்தாலும் கூட அதுக்கடுத்த நகர்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கிறதுனால இப்போ ஊத்து சென்ட்ரு பாயிண்ட்டு. எங்கே கொடைக்கானல்லேருந்து எங்கே போனாலும் ஊத்தை மையமாக வச்சு தான் சென்னை பெங்களூர் எல்லாமே போகுது. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது சென்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பெங்களூர் இப்போ அந்த 2000 பின்னாடி உள்ள காலகட்டங்களை ஓடிச்சுங்க. அதுக்கப்புறங்க நகர்கள் என்னென்னா இப்போ வந்து கர்நாடகாவில் கூர்க்கில் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வயநாட்லேயும் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறகு வந்து குவாலிட்டி மெயின்டெனா கொடைக்கானல் தான். அதனால தான் கொஞ்சம் கொடைக்கானல் அந்த வெரைட்டி டிகேடி 1 டிகேடி 2 ட்ராபிக்கல் வெரைட்டி காசு வெரைட்டி இந்த 4 வெரைட்டி இங்கே வந்து இப்போ கரண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இப்போ கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இருந்துட்டாலும் என்னன்றீங்கன்னா கமர்ஷியலாக பார்க்கும்போது இது வந்து அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுது. சோப்பு ஷாம்பு ஃபேஸ் க்ரீமு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. உணவுன்றப்போ வந்து இதில் வந்து அவகோடா குக்கீஸு பண்ணுறாங்க, கேக்கு பண்ணுறாங்க, வறுக்கி ஜெல்லி இதெல்லாம் வந்து நிறையா வந்து பண்ணுறாங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: அவகோடா அப்படின்னு சொல்லும் போது இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அதிக அளவில் பயிரிடப்படாம இருந்தது. ஆனா இப்ப வந்து நிறைய பயிரிடுறாங்க, அதனாலதான் இதற்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து உங்களுக்கும் கிடைச்சிருக்கு.
1: இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்றீங்க, எனக்கு எப்படி எங்க ஊர்ல இன்ட்ரடியூஸ் ஆனது, எங்க ஊர்ல வந்து 1973-74 காலத்துல TSS தியாகி ராமச்சந்திரன் அவர் ஒரு ஃபீல்டு வச்சிருந்தாருங்க. அவர் வந்து ஒரு மரம் வந்து நட்டாருங்க. அந்த மரம் வந்து எங்க வீட்டு பக்கத்துலலாம் அந்த மரம் இருந்தது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்க வீடு அந்த பாயிண்ட் அந்த கார்னர்ல இருந்தது. இதில் என்னன்னா, வாட்டர் சோர்ஸ் இருந்ததுன்னா வாட்டர் சோர்ஸ் நீர் தேங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மரம், பெரிய மரம் இருந்தது, கிட்டத்தட்ட 40-50 வருஷம் மரங்க அன்னைக்கு காலகட்டங்களில். அதில் என்னென்னா இயற்கை உரம் நிறையா இருந்தது, அதனால வந்து நல்லா ஸ்டாண்டர்டியாக இருந்துச்சு. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை, கிளைமேட் அன்றைக்கி நல்லா இருந்தது. அதன் மூலியமாக தான் எங்கள் ஊருக்கு பரவச்சுங்க. இதை நான் வந்து சொல்ல விரும்பணும், ஏன்னா எங்கள் ஊரில் அது ஒரு தியாகி நிலத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க. இந்தியாவில் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு 4 ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறோம். குஜராத்தில் வந்து கல்டிவேட் பண்ணலை, ஆனால் அவங்க பவுட்ரு பண்ணி 100 கிராம் பவுட்ரு, அவக்கோட பவுட்ரு வந்து 500-600 வரையும் சேலாது, கமர்ஷியலாக அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் இந்த அவக்கோடாவை நான் வந்து ஒரு ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ணேனுங்க. அது காஃபிக்கு ஊடு பயிராக போட்டது, இப்போ மெயின் கிராப்பை நான் கொண்டு வர்றதுக்கு இன்னமும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க.
0: இந்த முயற்சிக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே வந்து உங்களை குறிப்பிட்டு பாராட்டியே பேசியிருக்காரு. அது முக்கியமாக இந்த அவகோடா உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு நீங்கள் லாபகரமாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றதுக்கான அங்கீகாரமாகவும் இதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து இந்த தகவலை எங்களுக்காக நீங்கள் பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: கடந்த மாதம் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாராட்டு பெற்ற கொடைக்கானல் பண்ணைக்காடு அவகோடா விவசாயி பி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டும். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில்

0: கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதுவரை ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் கேட்டீர்கள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய அதனைத் தொடர்ந்து இணைகிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டி இது ஹிட்டு.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது ஜனநாயகன் திரைப்படத்தில் இருந்து.

0: அண்ணா
1: நடா, ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: மதுரை எஃப்எம் லிசனர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன். கொஞ்சம்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வைக்கிறது கருப்பு திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது தாய்க்கிழவி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சியாக 8:05 குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சி வலம் வர இருக்குது. குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கிறதுனால குழந்தைகள் பங்கு பெறலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணில் அழைக்கலாம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக LIK திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தாவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1998 முதல் எல்காட் மூலம் 280 பேர் இப்பணியினை மேற்கொண்டு வந்ததாகவும், இதன் பின்னர் கடந்த 2010 முதல் மற்றொரு நிறுவனத்தின் கீழ் இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கடந்த 12 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 முதல் 22 வருடங்கள் வரை பணிபுரிந்த இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 38.1 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 இருநூற்று 35 ரன்னுக்கு ஆட்டம்

விழுந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06. வணக்கம் வணக்கம் வணக்கம் குழந்தைகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு சண்டே, வெளியே போகிற பிளான் இருந்திருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் மழை வந்து சொதப்பிருச்சே, இப்போ என்ன பண்ணலாம், எங்களுக்கு போர் அடிக்குதே அப்படின்ற மாதிரி குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம், தாராளமாக எங்க கூட பேசுவாங்க. 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னணி தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம், வந்து பேசுங்க, உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தமிழ் செல்வியோட பட்டாம்பூச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குட்டி குழந்தை யார், எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம். வணக்கம், யார், எங்க இருந்து? என்ன சொல்ல போறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பாடல் கொடுக்கலாம்? சந்தன தென்றல். சூப்பர், குடுத்தரலாம். நல்ல ட்ரெண்டிங்கா கேட்காம இந்த பாடல் கேட்டிருக்கீங்க, ரொம்ப பிடிக்குமோ? சரி, ஓகே, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
2: வல்லார் பயகளால் பத்தெடுத்து தீமைக்கு நல்லா தொடாதுடல், மலர் மிசையினால் மாவடி சேர்ந்தால் நிலவி செய்து வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமல் ஈரானடி சென்றாக்கு ஆண்டு மிருமையில, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மலை, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் நோக்கிவிட்டது, கற்றதனாலே பயலனுக்குள் வாழ்வன் நற்றால் தொழால் எழும். அவ்வளோ
1: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? நன்றி. நிபுள் வந்தமைக்கு உங்களுக்கான பாடல் இசைக்கு காத்திருக்கிறது 8:08.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பட்டாம் பூச்சிகள் தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த குட்டி நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரையில இருந்து பேசுறேன்.
1: சூப்பர்.

0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஸ்டாண்டர்ட்.
0: 5th ஸ்டாண்டர்ட். சரி, ஓகே. நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு.
0: அடுத்து,
1: நயனோடு நன்றி புரிந்த பயனுடையோர் பண்பு பாராட்டும் உலகு.
0: அவ்வளவுதானா?
1: இன்னொன்னு, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் முக்கட் பண்பு இல்லாதவர்.
0: சரி, சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜனநாயகன் படத்துல இருந்து செல்ல மகளே.
0: செல்ல மகளே குடுத்துடலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்ப சண்டே இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு மண்டே இல்லையா, ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, அது எப்படி ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது? பயமா இருக்கா இல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஹாப்பி தானா? ஹோம்வொர்க்லாம் முடிச்சாச்சு, மிஸ் திட்ட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் இல்லையா?
1: ஆமா.
0: சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு கட பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆ, கொடுத்துறேன்.
0: நன்றி. இப்போ வந்து உங்களுக்கான பாடல் சேர்க்க காத்திருக்கிறது 8:16 நிமிடத்தில்.

0: இசை ஜலமாய் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சிகள். தொடர்ந்து வந்த இரண்டு குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் சொன்னாங்க இல்லையா, அந்த வரிசையில அடுத்த ஒரு குட்டி நேயர் காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து?
1: குளமங்கலத்துல இருந்து சபரி பேசுறேன்.
0: சபரி சொல்லுங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்டா? சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: பாடல்.
0: அன்னை
1: மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை மிகுந்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மன்னுமக பேரரசு, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தை என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் விளம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துமே. எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
0: சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: யூத் படத்துல இருந்து முத்தகலை.
0: நன்றி நிபுள் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் ரசிக்க காத்திருக்கிறது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: எடுத்துக்கும் இசை ஒழுது கொண்டிருக்கும் நேரம் இரவு 8:24 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடிய நிறைவான குட்டி நேயர் யாரு, எங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து?
1: மதுரையிலிருந்து.
0: பேர் சொல்லுங்க.
1: கோவிந்த் கிருஷ்ணா.
0: சரி, சொல்லுங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th.
0: சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு முன்னாடி பிடித்த பாடல் என்ன கேட்கலாம்?
1: சீனராஜா.

0: அதுல வாரே வாரே அது வீட்டா இருக்கும் இல்லையா, அது கொடுத்துடலாமா? சரி ஓகே. சரி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: தமிழ் பாடல்.
0: பாடுங்க.
1: அன்னை தமிழே என் ஆவி குழந்தவளே, என்னை வளர்த்தவளே என்னில் வளர்ந்தவளே, உன்னை புகழ் பாட உன்னில் பெருப்பெடுத்தேன், சொல்லி சொல்லி தந்தவளே சொல்லில் விளையாட உனது சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே.
0: புகழ் சொல்ல முடியலையே, சூப்பர். சரி ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, இன்னைக்கு சண்டே, நாளைக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் இல்லையா, அதாவது ஸ்கூலுக்கு போகணும், இது வந்து உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா இல்ல சேடா இருக்கா? ஐயோ லீவ் முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம், எக்ஸாமா? அப்ப படிக்கிற ஸ்டூடண்ட் கண்டிப்பா போய் தானே ஆகணும். சூப்பர் சூப்பர், அப்போ ஆல் தி பெஸ்ட், சரிங்களா, நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. இப்போ உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? பாடல் காத்திருக்கிறது ஆகாஷவாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க.

0: இருக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து மதுரை மாவட்ட கேரம் சங்கத்திலேருந்து போட்டிகள்லாம் நடத்துகிறதா சொன்னீங்க. இப்போ இந்த போட்டிகள்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? இதற்கு வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது கிடைக்குதா?
2: கண்டிப்பாக சார், முக்கியமான கேள்வி இது. ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் எந்த ஒரு போட்டியும் நடத்த முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் அப்பா வந்து 2013 தவறினார். 2014 இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அப்பாவுடைய ஞாபகார்த்தமாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்டு நடத்திட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50-60,000 வரும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் வந்து மண்டபம்னு பிடிச்சோம்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸ்கூல்ஸ் என்னென்னா 2 நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து வித்தவுட் எனி காஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ தே வில் ஹெல்ப் அஸ், அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா KLN வித்யாலயா, SBOA, கல்யாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சக்குடி, அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இடம் அங்கே கொடுத்தாச்சுன்னா நம்ம டோர்னமெண்ட் அங்கே நடத்தி அவ்வளோ ஈஸியாக முடிச்சிருவோம். அதனால் இந்த தருணத்தில் வந்து அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம அந்த டோர்னமெண்ட் நடத்துறதே ரொம்ப சிரமம். ஸோ அவங்களுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் கேரத்துக்கு வந்து யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா கல்லூரி ஸ்கூல்ஸுக்கும் மதுரை மாவட்டத்தின் கேரம் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரி சார், நீங்கள் வந்து இப்போ இந்த மாவட்ட போட்டிகள், மாநில போட்டிகள், அதே மாதிரி தேசிய அளவிலான போட்டிகள், சர்வதேச போட்டிகள், இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த போட்டிகள்லாம் நடக்கும்போது போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு வெற்றி தோல்விங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது? இந்த போட்டிகளுக்கு ரெஃப்ரீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நல்ல கேள்வி சார் இது. இப்போ ரெஃப்ரீஸ் வந்து எப்படி அப்பாயிண்ட் ஆகிறேன்னா, அவங்களுக்குன்னு தனியாக எக்ஸாம் இருக்கு. இப்போ ஸ்டேட் லெவல் நடக்கும்போது வந்து எவ்ரி ஸ்டேட் லெவல் எங்கே நடந்தாலும் சரி, இப்போ வந்து கோயம்புத்தூரில் நடந்தது ஸ்டேட் லெவல், அப்போ பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ரெஃப்ரி எக்ஸாமும் எவ்ரி ஸ்டேட் மேட்ச்லேயும் நேஷனல் மேட்ச்லேயும் ரெஃப்ரிக்கு அண்டன எக்ஸாம் இருக்குது, அதை எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எலிஜிபிள் ஃபார் ரெஃப்ரி. ஸ்டேட் லெவலில் எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா ஸ்டேட் அம்பையர், நேஷனல் லெவலில் எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா நேஷனல் அம்பையர்ஸ். ஸோ ஒவ்வொரு அம்பையர்ஸுக்கும் ஸ்டேட் லெவலில் நடக்கிறதுக்கு தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் வந்து அவங்க தான் அப்பாயின் பண்ணுவாங்க. சீஃப் ரெஃப்ரீஸு, அசிஸ்டன்ட் சீஃப் ரெஃப்ரீஸு, அப்புறம் ரெஃப்ரீஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் போர்டு வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்குதுன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அசோசியேஷன் வந்து அந்த ரெஃப்ரீஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சீஃப் ரெஃப்ரி, அசிஸ்டன்ட் சீஃப் ரெஃப்ரி, அப்புறம் மேட்சஸ் பார்க்குற ரெஃப்ரீஸ் இது. அப்புறம் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து பாயிண்ட் வந்து ஒரு போர்டு வந்து 25 பெஸ்ட் ஆஃப் 7 போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு செட்டு, அது மாதிரி பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ் அப்படி ஆடுவாங்க, அதுதான் டிசைட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் காயின் 9, பிளாக் காயின் 9, ரெட்டுக்கு பேர் குவின்னு பேர். ஸோ மொத்தம் வந்து 19 காயின் ஒரு ஸ்ட்ரைக்கர், அது வச்சு தான் அவங்க ஆடுவாங்க. இதில் யார் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்லாம், பிளாக் ஸ்லாம்னு இருக்குது. அது என்னென்னா இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவருடைய காயின் வந்து ஒயிட், அவர் ஹிட் அடிச்சுட்டு ஆப்போனண்ட்டுக்கு ஸ்ட்ரைக்கரே கொடுக்காம எல்லாமே அவரே போட்டு முடிச்சிட்டாருன்னா தட் இஸ் கால்ட் அ செஞ்சுரி, ஒயிட் ஸ்லாம். ஸோ இப்போ இவர் அடிச்சுட்டு ஒன்றும் விழுகாம ஆப்போனண்ட்டுக்கு ஸ்ட்ரைக்கர் போய் அவர் வந்து பிளாக் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ரெட்டு குயின் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாருன்னா அதுக்கு பேர் பிளாக் ஸ்லாம். ஃபுல் காயின் ஒரே டைத்தில் போட்டு முடிச்சா செஞ்சுரி.
1: அப்போ அந்த செஞ்சுரின்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கு வந்து தனியா ஸ்பெஷல் பாயிண்ட் ஏதாவது கொடுக்கப்படுமா?
2: இல்ல சார், கிரிக்கெட்ல வந்து 4-6 அடிச்சா ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு ஒயிட் ஸ்லாம், பிளாக் ஸ்லாம் இதுக்கு வந்து தனியா ஒரு கிரேஸ் இருக்கு, தனியா ஒரு பிரைஸ் இருக்கு.
1: அதாவது புள்ளிகள்ல வந்து எந்த மாற்றமும் கிடையாது?
2: புள்ளிகள்ல எந்த மாற்றமும் இல்ல.
1: சரி.

0: இப்போ நீங்கள் கேரம் விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது மாநில அளவிலான போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள், சர்வதேச அளவிலான போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ உங்களுடைய சங்கத்தின் மூலமாக இந்த போட்டிகளுக்கெல்லாம் யார் யார் வந்து அனுப்பியிருக்கீங்க, அவங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ போன வருஷம் வந்து நேஷனல் லெவலில் ஃப்ராங்க்லின்னு சொல்லி அவர் வந்து நேஷனல் லெவலில் ரேங்கிங் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 வந்து மதுரையிலேருந்து மித்ரான்னு ஒரு பொண்ணு உலக லெவலில் போய் டபுள்ஸ் கோல்டு மெடலு, சிங்கிள்ஸ் வந்து ரன்னரு, அது போக வந்து டீம் ஈவெண்ட் கோல்டு மெடலு, இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது போக நேஷனல் லெவலில் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு, ஐசிஐசி ஸ்கூல் அந்த ரேஞ்சில் தனியாக அதுக்குன்னு டோர்னமெண்ட் நடக்குது. அதில் ரக்ஷா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.

0: பேர் சொல்றதுக்கே இல்லை, அவர் ஏகப்பட்ட சாம்பியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா 1996 வந்து மரிய இருதயம்னு சொல்லி ஒருத்தர், திரு மரிய இருதயம் வந்து அர்ஜுனா அவார்டு, அரசு மூலியமா அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. ஏன்னா ரெண்டு தடவை வந்து உலக சாம்பியன் பட்டத்தை வென்றதுக்காண்டி அரசுல இருந்து கொடுத்தப்பட்ட மரியாதைக்குரிய பெரிய விருது அர்ஜுனா அவார்டு திரு மரிய இருதயம். அது வந்து நம்மளுடைய கேரத்துக்கு வந்து நல்ல பெருமையான விஷயம்.
1: இப்போ இந்த கேரம் விளையாட்டில் ஈடுபடுறதுனால மாணவர்களுக்கு கல்வியிலேயோ அதே மாதிரி கல்லூரி படிப்பு முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்போ என்னென்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்குது?
0: பிஃபோர் 2000 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நல்லபடியாக இருந்தது. இப்போ வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ஆனால் இருக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 2024 மித்ரா வந்து அவங்க உலக சாம்பியன் பண்ணிட்டு வந்தாங்க. வந்தோடனே வந்து அவங்க சாரதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இமிடியேட்டாக அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அந்த மித்ரா ஒரு பொண்ணுக்கும் ரெண்டு மூணு பொண்ணுகளுக்கும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு அந்த மித்ரான்ற பொண்ணு வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் 5 அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்தோடனே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்கள டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அந்தந்த பிளேயர்ஸ் வந்து உண்டானதுக்கு போயிட்டு தான் இருக்குது, அங்கீகாரம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. முந்தைய விட இப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மி இப்போ, அவ்வளோதான்.
1: அதே மாதிரி வேலை வாய்ப்பு பற்றி சொல்லுங்களேன்.
0: வேலை வாய்ப்புன்றது வந்து எல்லா துறையிலேருந்து இருக்குது, அரசு துறையிலையும் இருக்குது, போக்குவரத்து துறையிலையும் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் கேரம் மசூதிலேருந்து பார்த்தாங்களே கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கு சேர்ந்தவங்க இருக்காங்க. அதனால் வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பாக உண்டு.
1: சரி.

0: இப்போ இந்த கேரம் விளையாட்டுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து உதவிகள் ஏதாவது கிடைக்குதா? இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சாங்கன்னா இன்னும் இந்த விளையாட்டை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க?
1: அதாவது அரசு பக்கத்துலேருந்து நமக்கு உதவிகள்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு வந்து நம்ம அரசு வந்து உதவி கிடைச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பொண்ணுக்கு சான்ஸ் கிடைச்சி அவங்களுக்கு அனுப்பணுங்கிறப்போ அவங்க ரூபா உடனே கட்டணுங்கிறப்போ நமக்கு அந்த வழிமுறைகள் தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டே இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்லோட் பண்ணோம்னா அவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஃபீஸ் என்னமோ அது கட்டுது. அந்த கவர்மெண்ட் வந்து உடனே அந்த ரூபாயை கொடுத்துட்றாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேரம் வந்து ஸ்கூல் லெவலில் தான் இருக்குது, இன்னும் யூனிவர்சிட்டி லெவலில் அப்ரூவல்
0: ஆகலை.
1: யூனிவர்சிட்டி லெவலுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம்னா கேரமை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டு ஒலிம்பிக்ஸ்லாம் வந்துருச்சுன்னா கேரத்தை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக அது பண்ணலாம் சார்.
0: அப்போ அரசு தரப்புலேருந்து இதை வந்து யூனிவர்சிட்டி லெவலில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க?
1: கண்டிப்பாக. அது பண்ணால் நம்ம விளையாட்டு செஸ்ஸு கிரிக்கெட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் நம்ம கேரமோட ஸ்டாண்டு ஒரு ஸ்டெப்பு மேலே போகும்.
0: சரி, இந்த கேரம் விளையாட்டு விளையாடுறதுனால மாணவர்களுக்கு இந்த விளையாட்டில் வந்து ஒரு பயிற்சி கிடைக்குதுங்கிறது ஒன்று இருக்குது, இது இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்னென்ன ஸ்கில்லாம் கிடைக்கும்?
1: நல்ல அருமையான கேள்வி சார். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கருக்கும் நம்மளுடைய ஐக்கும் தான் இருக்கும். அது ரெண்டையும் கொலாபரேட் பண்ணால் தான் நம்மளுடைய பிரெயின் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் சார், 100% ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். வேறு எந்த ஒரு திங்கிங்கும் வராது. நமக்கு இந்த காயின் தான் போடணுன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன்லேயே இருப்போம், நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணலாம். ஆப்போனண்ட் வந்து நம்ம இந்த காயின் அடித்தா இது எங்கே போய் விழுவோம், நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் வந்து அவங்களுக்கு என்ன பிளாக் பண்ணலான்ற ஸ்ட்ராட்டஜி. ஒரே டைத்தில் வந்து ரெண்டு திங்கிங், இந்த காயினும் போடணும், ஆப்போனண்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது சார். அதே மாதிரி டைம் போகிறதே தெரியாது, இதோட உட்கார்ந்துட்டோம்னா எந்திரிக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேம்.
0: சரி,

0: பொதுவாகவே வந்து விளையாட்டு அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் படிக்கிற பசங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். எந்த விளையாட்டுலையுமே அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த கேரம் விளையாட்டை விளையாடுறதுக்கு நீங்கள் மாணவர்களை வந்து எப்படிலாம் ஊக்குவிக்கிறீங்க? அதே மாதிரி இந்த விளையாட்டுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க?
1: ரொம்ப சரியாக கேட்டீங்க சார் இந்த கேள்வி. இது நான் ஆரம்பத்திலே எதிர்பார்த்தேன் இந்த கேள்வியை. மற்ற கேம்ஸுக்கும் பேரண்ட்ஸ் வர்றாங்க, பட் ஆனால் கேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு பேரண்ட்டாவது வந்துடுறாங்க ஒரு பிளேயருக்கு. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 200 பேர் வரைக்கும் என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மினிமம் 350 பேர் இருப்பாங்க. 200 பேர் பிளேயர்ஸு, பேலன்ஸ் 100 பேர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸு கேரத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கூப்பிட்டு வர்றாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது போக மதுரை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு டேட்டா எடுத்து அந்த வருஷம் வந்து யார் யார் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க, ஸ்டேட் லெவலில் சாம்பியன் ஆகிருக்காங்க, நேஷனல் லெவலில் சாம்பியன் ஆகிருக்காங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக January 1st அச்சீவர்ஸ் டேன்னு ஒன்று வைக்கிறோம். ஈவினிங் ஒரு டின்னரோட ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு அந்த ஒரு வருஷம் யார் யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தரமான ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்து அச்சீவர்ஸ் டே அப்படின்னு போட்டு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் சார். கிட்டத்தட்ட 7 பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கணும், அடுத்து நம்மளும் வாங்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வரணுன்றதுக்காண்டி இந்த அச்சீவர்ஸ் டே பண்ணிட்டு இருக்கோம். இந்த அச்சீவர்ஸ் டே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நமக்கு வந்து ஸ்பான்சர் ஸ்கூல்ஸு, அதே மாதிரி ஜூனியர் சேம்பர் நேஷனல், JCI, ரோட்ரி, லயன்ஸு எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. ரோட்ரி கிளப்பா மதுரை ஸ்போர்ட்டிங் அமிகோஸ் இருக்கு. அவங்களுக்கு எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேரம் டோர்னமெண்ட் நடத்திடுவாங்க, இந்த அச்சீவர்ஸ் டே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லா அவங்க தான் ஸ்பான்சர். அதே மாதிரி எங்கள் அப்பா மெமோரியலோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஸ். ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் மதுரையிலேயே கிட்டத்தட்ட நம்ம மினிமம் 10 டோர்னமெண்ட் நடத்திடுவோம் சார். ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. த்ரூ அவுட் மதுரையில் உள்ள 60 ஸ்கூல்ஸ்லேருந்து வருவாங்க. அது வந்து மதுரையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
0: சரி, பொதுவாகவே வந்து விளையாட்டில் ஈடுபடக்கூடிய, கேரம் விளையாட்டு மட்டும் இல்லை அனைத்து விளையாட்டுகள்லையுமே ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்?
1: படிப்புலையும் கவனம் செலுத்தணும், ஸ்போர்ட்ஸ்லையும் கவனம்.

0: செலுத்தணும். ஸ்போர்ட்ஸில் முக்கியமாக கவனம் செலுத்தினான்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி படிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸும் வேணும், படிப்பும் வேணும், ரெண்டையும் ஈக்குவலாக பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலான்றது என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இவ்வளவு நேரம் நிலையத்திற்கு வந்து இந்த கேரம் விளையாட்டு பயிற்சிகள், அதே மாதிரி கேரம் விளையாட்டில் என்னென்ன போட்டிகள்லாம் நடக்குது, மாணவர்களுக்கு கல்வியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: மதுரை மாவட்ட கேரம் சங்கத்துடைய எலெக்ஷன் வந்து போன மாதம் தான் நடந்தது. அதில் வந்து நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கேன். அது போக செக்ரட்டரியாக வந்து திருவாளர் அசோக்னு பதவியேற்றிருக்காங்க. ட்ரெஷரர் வந்து திரு குணசேகரன் பதவியேற்றிருக்காங்க. அது போக கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய சார்பாக மதுரை ஆல் இண்டியா ரேடியோ இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் NMS ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை தனித்தனியாக விருப்ப பாடல் தனியாகவும் விமர்சனம் தனியாகவும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2 என்கிற முகவரிக்கு அனுப்புங்கள். இனிய இரவு வணக்கங்களோடு இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விமர்சன கடிதம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் பெரிய குளத்திலிருந்து எம்ஏ இளங்கோவன் திவ்யபாலா சுரபி அவங்களுடைய விமர்சனம் தான். கடந்த ஜூலை மாதம் 28 அன்று வளம் வந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் மதுரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக ஒருத்தருடைய விருப்ப பாடல்கள் கேட்டறலாம். இளையான்குடியிலிருந்து இக்பால் சித்தி கதீஜா அவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.
1: ஓடுகிற மேகங்களா ஓடு தண்ணீர்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
4: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
4: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
3: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
4: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
3: என்டர்டெயின்மெண்டா.
4: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
3: சோ இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணணுமா?
4: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
3: ஆமா, 1 மணிக்கு வரும்.
4: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
3: நானும் கூட சொல்லிருக்கேன்.
4: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
3: சரி சரி, Facebookல மட்டுமா?
4: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
3: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444249458

0: மற்றும் 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: Yeah, Akashvani, that's lit.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்படல் கேட்கலாம். மதுரை மணிநகரம்லிருந்து சோ சண்முக சுந்தரம் அவங்களுடைய விருப்பப்படல் கேட்க இருக்கும். பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்பப்படலை நீங்களும் காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் ஒரு விமர்சன கடிதம் யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை கண்ணனேந்திலிருந்து சு போஸ் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. கடந்த ஜூலை மாதம் 31 நமது வானொலியில் பிற்பகல் 4 முதல் 5 வரை ஆலய தரிசனம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையாள் காளி கோவிலிலிருந்து நம் மதுரை பண்பலை அறிவிப்பாளர்கள் மூலம் நேரலை வர்ணனை செய்தார்கள். நிகழ்ச்சி வர்ணனை ரொம்ப அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கிய விக்னேஷ், அர்ஜுனன், அம்பிகா, அமுதா ஆகிய குழுவிற்கு எனது வாழ்த்துக்கள், மதுரை பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் பாலவனத்திலிருந்து ஆ தேன்மொழி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, கும்பக்கர தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காட்டலைகளை கேட்டு மகிழுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகை வரிசைகளில் கிரட்றீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்கலாம். தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி சக்தி மணிகண்டன் மேனகா சபரிகாஸ்ரீ அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா முத்துக்காலை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டுக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காற்றலைகளை கேட்டு மகிழுங்க.
1: பரப்பி வச்சு
2: பரப்பி வச்சு
1: ஒரு கடலை

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட

0: சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேளுறீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு விருப்பப்படல் கேட்கலாம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, மோதிலால், நந்தினி, பிரணிதா, மான்சி, இவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா மேகம் கருத்திருக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கீங்க. காற்றில் விரிக்கும் கடித மலர்கள், கடல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்படல் கேட்கலாம். பெரிய குளம், இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினையா இவங்களுடைய விருப்ப பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காட்டலைகளை கேட்டு மகிழுங்க.

மொழி மொழி வரி முழுவதும் கவிதைகளாக மெது புறமெது புரிந்தது போலே தனா கண்டே நடி. உன் முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமைகள்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து விருப்பப்படல் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய நபர் யார், எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் அன்புக்கரங்கள் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் காட்டளைகளை கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து ஏ மாடசாமி அவங்க தான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது தம் திரைப்படத்திலிருந்து.

0: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுகிகளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களது கடிதங்களை விமர்சனம் தனியாகவும் விருப்ப பாடல் தனியாகவும் எழுதி அனுப்புங்கள்.

இன்னும் சில நூல்களில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளின் நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:21.

காற்றோடு கானமிசைக்கும் நாவிக் கமலங்களின் நா முழக்கத்தோடு உயிர் ஜீவராகங்களின் ஒளி தொகுப்போடு அமைதியான இரவில் ஓசை கொண்டு உயிர் கரையச் செய்ய வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை.

மாலை பொழுதாகி போனதே, மங்கி நிற்கும் அந்தியும் அல்லல் கொண்டு தோய்கிறதே, வான் பரந்த தேன் சிட்டும் வழிமறந்து போனதே, இரவின் நீளமும் கூடிக்கொண்டே போகிறதே, இன்னல் தனை மறந்திட இங்கொரு குரல் பாடுகிறதே, துயர் மறந்திட தூங்காது விழித்து கூ

ராகங்கள் 16 எனினும் 17 ராகத்தை இவன் இசைக்கின்றான். சுரங்கள் 7 எனினும் 8 சுரத்தை மீட்டுகின்றான். கேட்டிடா ராகத்திற்கு செவி சாய்த்திட மனமுண்டா? 8 ஸ்வரத்தை புரிந்திடும் நபருண்டா? யாரும் மறந்திடா மாயராகத்தை துணைக்கு அழைக்கின்றான். துன்பம் தனை மறந்திட.

ஒற்றை வழி பாதையில் ஓர் துணை தேடுகின்றான் இப்பாடகன். வழி தவறி சென்றுவிட்ட பாலைவன பாதையில் தடம் தெரியாது தடுமாறுகின்றான் இந்நாயகன். காதல் விதைகளை மனதில் விதைத்து மீண்டும் காண்கையில் காணலாய் மறைந்திட்டதை எண்ணி கலங்கி நிற்கின்றான். நடந்த யாவையும் எண்ணி நடக்கலாகின்றான். சென்றிடும் வழி தெரியாது திகைக்கலாகின்றான்.

அவள் நடந்த தடம் தேடி காடுமலை அலைகின்றான். அரிதாகி போன அவள் சுவாசத்தை காற்றில் தேடுகின்றான். கண்ணியவள் கற்பூரமாய் காற்றில் கரைந்ததை எண்ணி தன்னையே நோகுகின்றான். கண்கள் நனைந்தபடி அவள் சென்ற வழி பார்த்து நாவரண்டு பாடுகின்றான்.

உச்சிமலை காற்றும் உளம் தளர்ந்து ஊசலாடிடும் நேரம், தேடி வந்த தேவதையும் மாயமாய் மறைந்திட்ட நிமிடம், சென்ற இடம் தெரியாது அவளை பார்த்திட துடிக்கும் இவனது உள்ளம் என தன் மன விரிசல்களை அழைப்பு குரலாய் அலைவரிசையில் பதிவேற்றுகின்றான் இந்த தேடல் கவி.

இன்னல்கள் யாவும் இன்பமாய் மாறட்டும், மனக்காயங்கள் யாவும் மாயமாய் மறையட்டும், பிரிவென்ற சொல் இல்லாது போகட்டும், இதயத்தின் சுமைகளும் களைந்து செல்லட்டும், நடப்பது யாவும் நன்மையாய் இருக்கட்டும், அன்பு என்றும் அழியாது நிலைத்திருக்கட்டும் என கூறி கார்முகில் தேரேறி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள், வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளு, இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் நத்தம் பரமேஸ்வரமங்கலம் ஸ்ரீ செண்பகவனேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். அதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து காலை 7:30

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 8:50 சைப்பாரின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை தகவல்கள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை அசோக் குமார் அவர்கள். 10:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:35 இருபட பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் உலக அல்சைமர் தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கின்றார் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஜி கீதா. நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த காலங்கள். 2 மணிக்கு NCERT. 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 6:35 அந்திப்பூக்கள். இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இப்படிக்கு அறிவியல் என்ற தலைப்பில் விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி நாளை ஒலிக்கும். உடன் உரையாடுபவர் LNG ரவிசங்கர் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 10:20 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவத்பாரதி சென்னை பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

நேரம் இரவு 11:05. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது எதிர்பாராதது திரைப்படத்திற்காக ஜிகேயின் குரலில். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் சி என் பாண்டுரங்கன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கே பி காமாட்சி சுந்தரம். பாடல் இதோ.

நேரம் இரவு 11:09. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் மதுரை பண்பலை 103.3. நினைவுகள் இசையோடு நெஞ்சில் நடக்கும் இரவின் பயணத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இல்லற ஜோதி திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. லீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:16 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. மழை ஓய்ந்த பின்னிரவின் இனிய ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. உரைக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் டிஜி லிங்கப்பா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பாரதிதாசன். ராதா ஜெயலட்சுமி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:20 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. மௌனம் தாலாட்ட, காற்று தலை கோத, இசை மட்டும் நெஞ்சோடு பேசும் நேரம் இது. ஆம், தேனும் பாலும் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜி என் கண்மணி திரைப்படத்திற்காக எஸ் ஹனுமந்த்ராவ் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் சங்கு சுப்பிரமணியம். ஆர் பாலா சரஸ்வதி தேவியின் குரலில் பாடல் இதோ

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:26. மதுரை பண்பலை 103.3 தூரத்தில் இருக்கும் உறக்கத்தை அருகே அரைப்பதற்காகவே

மனதை தழுவும் இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. எம் எஸ் ராஜேஸ்வரியின் குரலில் பாடல் இதோ.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் இரவு 11:32. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் மதுரை பண்பலை 103.3. இரவின் இதமான மழை காற்றில் மனதை மயக்கும் கானங்களின் மென்மையான வாசமாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வைரமாலை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் குயிலன். எம் எல் வசந்தகுமாரியின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:36 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. நினைவுகளின் கரையில் அமர்ந்து இசையின் அலைகளை ரசிக்கும் அமைதியான இரவு இது. ஒலித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டாக்டர் சாவித்ரி திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஏ மருதகாசி. பி லீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:40. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. இரவின் நீண்ட நிசப்தத்தில் இதயம் தேடும் இனிய துணை இசைதானே. அந்த மெல்லிசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி குலே பகாவலி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்கள். கே ஜமுனா ராணியின் குரலில் பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி.

நேரம் இரவு 11:45. நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. மனம் இளைப்பாறும் நேரத்தில் தோளோடு வந்தமரும் இசைப்பறவையாய் ஒலித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குணசுந்தரி திரைப்படத்திற்காக கண்டசாலாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்கள். ஜிக்கி மற்றும் கே ராணி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் 11:49. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை பண்பலை 103.3. இரவின் குளிரை தழுவி மனதுக்குள் இனிமையை பொழியும் இசையின் மழையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படத்திற்காக ஏ ராமராவ் மற்றும் ஹேமந்த் குமார் இவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பி சுஷீலா மற்றும் பி லீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:53. நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. இரவின் கரங்களில் இழைப்பாரும் மனதிற்கு இசை தரும் மென்மையான தாலாட்டாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மகேஸ்வரி திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எம் எல் வசந்தகுமாரியின் குரலில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் தப்பு சரியா 12 மணி ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. உடன் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேர்கள் கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போலிரு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

அனுபவம் பண்ணிக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நம சிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலின் 2.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஞாயிறு ஆர் கோவிந்தராஜன் நாகஸ்வரம், ஹைடர்புரம் IG மோகன் தமிழ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 30 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 நாள், திங்கட்கிழமை. மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள இசை.

0: எண் கல்வியும் எழுத்து கல்வியும் இந்த மண்ணில் வாழும் உயிர்களுக்கு கண் போன்ற கல்விகளாகும். குறள் எண் 392 அதிகாரம் கல்வி.
1: எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு.
0: எண் கல்வியும் எழுத்து கல்வியும் இந்த மண்ணில் வாழும் உயிர்களுக்கு கண் போன்ற கல்விகளாகும். குறள் எண் 392 அதிகாரம் கல்வி.

நேரம் காலை 4:55. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக

சேவை செய்திகள் கேட்கலாம். அதனை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் நத்தம் பரமேஸ்வரமங்கலம் ஸ்ரீ செண்பகவனேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்கள் இதில் பங்கேற்கலாம். தொடர்ந்து 8:50 சைப்பாரின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 காலை 10:30 11:30 பிற்பகல் 12:30 மதியம் 1:30 மதியம் 2 மதியம் 3:30 மாலை 4:30 மாலை 5:30 6:30 இரவு 7:30 இரவு 10:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. காலை 10 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அசோக் குமார். 10:35 இருபட பாடல்கள். 11 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை, இதில் உலக அல்சைமர் தின சிறப்பு நேரலையில் பங்கேற்கின்றார் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஜி கீதா. நண்பகல் 12 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே மகளிர் பங்கேற்கும் நிகழ்ச்சி. பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 2 NCERT, 2:30 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:35 மதுரை பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல் கேட்கலாம், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:35 அந்திப்பூக்கள். இரவு 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இப்படிக்கு இயற்பியல் விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிக்குமாரன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி என்று கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எல்என்ஜி ரவிசங்கர். இரவு 9 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

மதுரை பண்பறை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பறை 100.9 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

நேரம் காலை 5:16. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பறை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பறை 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 5:23. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: பக்தி மாலையின் நிகழ்ச்சியின் நிறைவை தொடர்ந்து இனி கேட்போம் சற்று நொடிகளில் இசை அமுதம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.